சக்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன். சிற்பர கணபதி நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குருகுகாசரணம் குருபராசரணம் சரணம்.

என்னை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரபதனே ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய் காத்திடுவாய்.

அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே. வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய், வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே. தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே, திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய், செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய். அடிமுடியறிய உண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா, திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும்.

குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய்வீட்டை தந்திடுவேர். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை.

வெற்றி கந்தாயம் அபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வான். அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று

நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்தி

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே.

வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல்.

காட்டிவிடு, அருமை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்திவிடு. அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா, கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய், அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

ஆராய் வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும்.

ரங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடைத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்

ஜெயித்தே முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற

சிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான் மனதை அடக்க

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ, என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள்ள.

அன்பில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு.

சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரோ கொல்லிமலை மேலே குமர்

மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்ற

கொடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்தமதில் என்னை மறக்கப் பாலிப்பாய்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 22 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: படைக்கருவிகளை ஏந்தி பழக்கப்பட்டவர்கள் நெஞ்சம் நல்லதை நினைக்காது. அதுபோல ஓர் உயிரின் உடம்பை தின்று சுவைத்து பழக்கப்பட்டவர்களின் நெஞ்சம் அருள் உணர்வை கை கொள்ளாது. குறள் எண் 253, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: படை கொண்டார் நெஞ்சம் போல் அன்று ஊக்காது, ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம்.
0: படைக்கருவிகளை ஏந்தி பழக்கப்பட்டவர்கள் நெஞ்சம் நல்லதை நினைக்காது. அதுபோல ஓர் உயிரின் உடம்பை தின்று சுவைத்து பழக்கப்பட்டவர்களின் நெஞ்சம் அருள் உணர்வை கை கொள்ளாது. குறள் எண் 253, அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நாலொரு குரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள், 6:15 புதிய காலையில் திரை இசை, 6:20 ஒரு சொல் கேளர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கோவை இடிகரைப்பட்டி விநாயகர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 திரைகானம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, இன்று காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். இன்று காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:30 உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள் தரும் தகவல்கள் மணிக்கு ஒரு முறை கேட்கலாம். இன்று காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 திரை கானம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இப்பொழுது 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி அனிருத் குமரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கீதா. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சி தொடரும். பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல். பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். இன்று பகல் 2:30 திரைகானம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலத்தில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை. இன்று மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 8:30 இளையோர் உலகம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம். 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவடைவதை தொடர்ந்து பண்பலை 103.3 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.
2: புதியவர்களின் அன்பு, புதிய உடை, புதிய உணவு நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால்தான் பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று. எனவே அவ்வை மூதாட்டியின் ஆத்திச்சூடியில் சில புதியவற்றை பூத்தி புதிய ஆத்திச்சூடியை எழுதினார். அச்சம் தவிர, புதியன விரும்பு என்று புதிதாக சிந்தித்து புத்தகத்தில் மட்டும் எழுதிய ஏட்டுக்கவி அல்லன் பாரதி. நாடே அடிமைப்பட்டு அல்லோல்பட்டு கொண்டிருந்த போது முடிசூடிய மன்னனை போல் முன்பாசு கட்டி கொண்டு முன்னேற்றத்திற்கு தடையான பிற்போக்கு சிந்தனைகளை புதைத்துவிட்டு முற்போக்கு சிந்தனைக்கு முத்திரையிட்டான். முதல் வேளையாக மரபு கவிதைக்கு திரையிட்டு புது கவிதைக்கு முகவரி தந்தான். அடுக்கூறும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற மடமையை கொளுத்தி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டார். புதுமை பெண்கள் இவர்கள் என அவர்களுக்கு ஒரு தைரியம் தந்தார். எதையும் மேம்போக்காக செய்யாமல் மேம்பாடாக செய்யும் பொழுது வாழ்க்கை மேன்மை அடையும். ஆம், சாதாரண மனிதர்கள் வழக்கமான வேலைகளை வழக்கமாக செய்கிறார்கள். ஆனால் சாதனை மனிதர்கள் சாதாரண வேலைகளை வித்தியாசமாக புதிதாக செய்கிறார்கள். இப்படி கூட சொல்லலாம், சாதாரண மனிதர்கள் பல முறை முயற்சிக்கிறார்கள், சாதனை மனிதர்கள் பல வழிகளில் முயற்சிக்கிறார்கள். சிவகாசி என்ற ஊரை பற்றி நாம் அறிவோம். அது ஒரு கந்தக பூமி. அங்கு சகிக்கும் வெயிலில் தானியங்களை விளைவிக்க முடியுமா? தரமான காய்கறிகளைத்தான் விளைவிக்க முடியுமா? அவ்வப்போது தலைகாட்டி செல்லும் மழையும் கூட பல தடவை பொய்த்துவிடும், தரையெல்லாம் பொசுங்கிவிடும். 1930களில் நம் மக்களுக்கு இத்தகைய மண்ணில் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று புதிதாக சிந்திக்க தொடங்கினர். விளைவாக அங்கு பட்டாசு தொழில் வளர ஆரம்பித்தது. இன்று உலகில் சீனாவிற்கு அடுத்தபடியாக பட்டாசு நம் சிவகாசியில்தான் அதிகமாக உற்பத்தியாகிறது. குட்டி ஜப்பான் என்ற பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்குகிறது. போனை சொந்த கதையை உங்களுக்கு சொல்லவா நண்பர்களே? ஒரு நாள் கடற்கரையை சுத்தம் செய்யும் தொழிலாளி ஒருவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கப்ப அப்படியே கடற்கரையில வீசி எரிஞ்சிட்டு போறாங்களே, அங்கங்கதான் குப்பை தொட்டி வச்சிருக்காமே, அதுல கொண்டு போய் போட்டாதான் என்ன என்று சொல்லி கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டே அந்த பக்கம் நகர்ந்து சென்றார். அப்போது உடற்பயிற்சி செய்ய ஏதோசையாக ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர் ஒருவர் இந்த அம்மணி புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே சென்றார். தொழிலாளியின் ஆதங்கம் அவர் மனதை குறைந்தது. அன்று அவர் ஒரு முடிவெடுத்தார். ஐஸ்கிரீம் கப்புகளை அவர்களே வாயில் போடும்படி என்ன செய்ய வேண்டும் என்று புதிதாக சிந்திக்க தொடங்கினார். முடிவில் பிஸ்கட் கோனில் ஐஸ்கிரீமை போட்டு கொடுத்தார். இப்படி சின்ன சின்ன புதுமைகள் நாம் செய்தால் பெரிய பெரிய நன்மையை விளைவிக்க முடியும். புதியன விரும்பி புதிதனை காத்து மகிழ்வுடன் வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் கே. விக்னேஸ்வரி அவர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி போடல போடுறேன்ல.

0: காபி சூப்பரா இருக்கு.
1: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை.

0: வெள்ளிக்கிழமை.
1: அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பயிர் வளர்ச்சிக்கு தேவையான டானிக்குகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரித்தல். மீன் அமிலம் மீன் மாமிச கழிவினையும் வெள்ளத்தையும் ஒரு மூடியுள்ள பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு காற்று புகாமல் நன்கு மூடி வைக்க வேண்டும். மீன் கடைகளில் வெட்டி எரியும் மீன் துண்டுகளே இதற்கு போதுமானது. அதிக விலை கொடுத்து மீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிலோ மீன், அதோடு ஒரு கிலோ பனைவெல்லம் அல்லது கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நீர் சேர்க்காமல் நன்கு மூடி வைக்க வேண்டும். 20 நாட்களில் மீன் கழிவுகள் நன்கு கரைந்து தேன் போன்ற திரவமாக மாறிவிடும். இதன் மனம் இனிமையாக இருக்கும். இது ஈடு இணையற்ற ஒரு பயிர் வளர்ச்சி டானிக்கு ஆகும். 13 லிட்டர் டேங்கிற்கு 150 மில்லி கலவை சேர்த்து தெளிக்க வேண்டும். தலைச்சத்து இயற்கையான முறையில் ஒரு விவசாயி தயாரித்து பயன்படுத்தும் வித்தை தான் மீன் அமினோ அமிலம். ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் இது மிக பிரபல்யமான தொழில்நுட்பம் ஆகும். தேங்காய்பால் மோர் கரைசல் தயாரிக்கும் முறை. நன்கு புளித்த மோர் 5 லிட்டர், 10 தேங்காய் உடைத்து பூ திருகி தண்ணீர் சேர்த்து ஆட்டி எடுத்த பால் 5 லிட்டர் நன்கு கலந்து ஒரு மண்பானையில் 7 நாட்கள் ஊறவிட வேண்டும். கலவை நன்கு நொதித்து புளித்து வரும். 1 லிட்டர் கலவைக்கு 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கவும். இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் தன்மை கொண்டது. இஞ்சி பூண்டு கரைசல். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி ஆகியவற்றை அரைத்து சிறிதளவு தண்ணீரில் கரைத்து நோய் தாக்கிய பயிர்களுக்கு தெளிக்கலாம். அமிர்த கரைசல். மாட்டுச்சாணம், கோமியம் ஆகியவற்றை வாளியில் எடுத்துக்கொண்டு அதில் வெள்ளம் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து 24 மணி நேரம் நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இப்போது அமிர்த கரைசல் தயார். 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் வாரம் ஒரு முறையும் கொடுக்கலாம். 1 பங்கு கரைசலுடன் 10 பங்கு தண்ணீர் சேர்த்து கரைசலுக்கு கொடுக்கலாம். மூலிகை பூச்சி விரட்டி. ஊமத்தை, வேப்ப இலை, துளசி, எருக்கன்செடி, நொச்சி இலை, தும்பை இலைகளை 6 கிலோ எடுத்து 1 லிட்டர் மாட்டு சிறுநீர் சேர்த்து 1 வாரம் ஊற வைத்து வடிகட்டி பயன்படுத்தலாம். மூலிகை பூச்சி விரட்டியை 10 லிட்டர் நீருடன் 1 லிட்டர் என்ற வீதத்தில் கலந்து தெளிக்கலாம். தேமோர் கரைசல். புளித்த மோர் 5 லிட்டர், தேங்காய்பால் 1 லிட்டர், தேங்காய் துருவல் 10 தேங்காய், அழுகிய பழங்கள் 10 கிலோ ஆகிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். புளித்த மோர் மற்றும் தேங்காய்பால் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் கேனில் இட்டு நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இவற்றுடன் 10 தேங்காய்களின் துருவல், அழுகிய பழங்கள் 10 கிலோ இவற்றை பொட்டலம் போட்டு கட்டி அதில் போட வேண்டும். தினமும் கரைசலை கலக்கி வர வேண்டும். 7 நாட்களில் தேமோர் கரைசல் தயாராகிவிடும். 8ஆம் நாள் 1 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி தேமோர் கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளுக்கு தெளிக்கலாம்.
3: இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: வெள்ளை ஈக்களுக்கு ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஹைவேஸ் மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலரை பார்த்து இந்த வெள்ளை ஈக்கள் அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கணும். 1 ஏக்கருக்கு 5 கூட வச்சாலும் தப்பு இல்லை.
5: அதில் வந்து
4: ஒட்டிக்கும். அப்போ அது மூலம் மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிற மாதிரி அந்த ஊடுருப்பாய் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து இந்த நோய் பரப்புகிற பூச்சை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இந்த காய்கறி பயிர்களில் என்னென்ன நோயெலாம் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ஆரம்பத்தில் நல்ல தரமான விதைகளை பயன்படுத்தணும். எந்த நல் வித்தே நல் விளைச்சலுக்கு
5: ஆதாரம்.
4: அதனால் நல்ல தரமான விதை. தரமான விதை அப்படின்னா, இப்போ நோய் எதிர்ப்பு எல்லாம் தாங்கி வளரக்கூடிய நல்ல சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தும். சர்டிஃபைடு சீட்ஸ், நல்ல தரமான நோய் எதிர்ப்பு உள்ள இதை பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தொழு உரம். இப்போ நம்ம யாருக்கு நம்ம மனுஷங்களுக்கு நோய் வரும், நோஞ்சா மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நோய் வரும். நம்ம மண்ணை வந்து நல்லா வளமாக வச்சுக்கணும். தொழு உரம் எல்லாம் போடணும். அப்புறம் உயிர் உரங்கள் போடணும். உயிர் உரங்களை வச்சு விதை நேர்த்தி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணி உயிர் உரங்களை மணல்லையும் போடலாம். போட்டால் இப்போ மண்ணை வந்து நம்ம களைக்கொல்லி, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் தெளித்து மண்ணை ரொம்ப பழாக்கி வச்சுருக்கோம். அப்போ மண்ணுக்கு வந்து நம்ம இந்த மண்புழு உரம், உயிர் உரங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம்.
5: தெம்பு கொடுக்கணும்.

0: தெம்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சும்மா பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பசுந்தாள் உர பயிர்கள் எல்லாம் போட்டு மடக்கி விடணும். தொழு உரம் எவ்வளோக்கு எவ்வளோ
1: தக்கப்பூண்டு கொழிஞ்சி
0: தக்கப்பூண்டு கொழிஞ்சி அதெல்லாம் போட்டு மடக்கி விடணும். அதுக்கப்புறம் மண்புழு உரம் போடணும். அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு போடலாம். வேம்பு பொருட்களை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வேப்பம் புண்ணாக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அளவுக்கு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மை செய்கிற உயிரினங்கள் வந்து மண்ணில் பழுகி பெருகி தீமை செய்கிற உயிரினங்கள் குறைஞ்சிரும். அப்போ நோயோட பூச்சி நோய் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும்.
1: அதாவது வேம்புக்கு மிஞ்சிய மருந்துக்கு மிஞ்சிய விருந்தில்லைம்பாங்க.
0: அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி விதைச்சி கொஞ்ச நாள் ஒரு 30-40 நாள் வரைக்கும் மொதல் மருந்து வந்து வேம்பு சார் பொருட்களாகவே இருக்கலாம். வேப்ப எண்ணெயோ அல்லது
1: வேப்பம்பட்டச்சாறு
0: அதை தெளிக்கிறது மூலமாக நம்ம நல்ல செடியை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. பயிர் சுழற்சி முறையை கையாளணும். ஏன்னா ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிட்டோன்னா அந்த மொதல் பயிரில்
1: போயிடும்.
0: அது மட்டும் இல்லாமல் அந்த மொதல் பயிரில் என்னென்ன நோய் தாக்கிச்சோ அந்த நோய் கிருமிகளோட வித்துக்கள் எல்லாமே மண்ணில் உட்காந்துட்டு அடுத்த அந்த அதே பயிரை போட்டோன்னா ஈஸியாக சுலபமாக அடுத்த பயிரையும் தாக்கும். அதனால் பயிர் சுழற்சி முறையை கையாளணும். பயிர் சுழற்சி முறையை கையாளுற மூலமும் நம்ம நோயை தாக்கத்திலிருந்து செடிகளை
1: விடுவிக்கலாம். இப்போ பயிர் நோய் தாக்குதல்னு சொல்லும் போதே இப்போ இயற்கை முறையாகவே இப்போ ஆர்கானிக் இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் இப்போ தெரியாதவங்க வந்து கடையில் போய் வாங்கி எந்த மருந்தையும் தெளிச்சிடலாம். இவங்களை அணுகுனா நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி ஏதாவது வழிமுறை இருக்கா?
0: விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு வேளாண் அலுவலரோ அல்லது தோட்டக்கலைத்துறையில் அலுவலரோ கண்டிப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும். அவங்கக்கிட்ட அவங்களுக்கு இவங்க பயிரெல்லாம் பார்க்குறது தான் அவங்க கடமையே. அவங்கக்கிட்ட இது என் பயிர் இப்படி இருக்குது. இப்போ இந்த நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செல் இல்லாத ஆளுகளே கிடையாது. அப்போ அவங்கள நீங்கள் தொடர்பு கண்டு ஐயா என் பயிரில் இப்படி கொஞ்சம் பாதிப்பு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து என்ன மருந்து தெளிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அவங்க வந்து எந்த மருந்து தெளிக்கணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்க விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கடைக்கு போகிறாங்க. அவங்க ஒரு பூச்சிக்கு ஒன்று, நோய்க்கு ஒன்று, சத்துக்கு ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க.
1: அந்த தோட்டத்தில் அந்த அண்ணன் அப்படி தான் போட்டிருந்தாரு எனக்கு அதை கொடுங்க
0: அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணாலே செலவை குறைச்சாலே, நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன், நம்ம செலவை குறைச்சாலே வருமானத்தை கூட்டிடலாம். பயிர் சுழற்சி முறையை சொன்னேன். அதுக்கப்புறம் வரப்பு பயிர், ஓரப்பயிராக இந்த காய்கறி பயிர்கள் எல்லாம் மக்காச்சோளம், சோளம், அப்புறம் கேந்தி இந்த மாதிரி பயிர்களில் போடுறதுனால இப்போ பூச்சிகள்லாம் இந்த வைரஸ் நோயை பரப்புகிற பூச்சி வந்து பறந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறது வந்து கட்டுப்படும்.
1: ஒரு பார்டர் மாதிரி
0: தடுப்பான மாதிரி இந்த ஓரப்பயிர்கள்லாம் நீங்கள் பயிரிடலாம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை பின்பற்றி விவசாயிகள் பயனுறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்று ஒரு செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மீனாட்சி, பிரமாதம்.
7: என்ன நான் சொல்றேன்,
3: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நேரம் காலை 6:39. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை கேட்டுட்ருக்கீங்க.

நிறைவடைகிறது பக்தி மாலை. நேயர்களே, நினைவூட்டுகிறோம், இன்று முற்பகல் 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி. அனிருத் குமரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கீதா. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில், 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது.

உள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும் தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2ம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எளிதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: தமிழகத்தில் உயிர் பல்வகைமை, பயோ டைவர்சிட்டி. தமிழகத்தில் உயிர்ப்பன்மைக்கு ஆதாரமாக இந்நிலத்தின் அமைவிடத்தையும் நிலத்தோற்றத்தையும் காலநிலையையும் காரணமாக சொல்லலாம். வெப்பமண்டலத்தில் அமைந்துள்ள தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நீண்ட கடற்கரை பகுதி, பல்வேறு நதிகள் இதெல்லாம் அமைந்துள்ளன. வெப்பமண்டலம் அப்படின்னாலுமே பல வகையான காலநிலையை பெற்று காணப்படுறதுனால, குறிப்பாக பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த ரெண்டுமே தமிழகத்தில் கிடைக்குது. இதில் வடகிழக்கு பருவமழை மூலமாக அதிக அளவு மழை கிடைக்கப்படுகிறது. தமிழகத்தில் 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை கிடைக்கக்கூடிய இடமும் இருக்குது. ஆண்டுக்கு 200 சென்டிமீட்டர் மழை கிடைக்கக்கூடிய இடமும் இருக்குது. இவ்வளவு பல்வகைப்பட்ட காலநிலை தமிழ்நாட்டில் காணப்படுறதுனால தமிழகத்தில் மலைக்காடுகள், உலர்ந்த இலையுதிர்காடுகள், ஈரப்பதமான இலையுதிர்காடுகள், முட்புதற்காடுகள், அலையாத்தி காடுகள் என பல வகை சூழியல் தொகுதிகள் உள்ளன. இதனால் உயிர் பல்வகைமை கொண்ட மாநிலமாகவும் நம்ம தமிழகம் உள்ளது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ், உயிர் கோளம் தமிழகத்தில் 3 இருக்குது. நம்மளுடைய மன்னார் வளைகுடா, நீலகிரி, அகஸ்திய மலை. சரி, இந்த உயிர் பன்மை அப்படின்னு பார்க்குறப்போ புலி, சிறுத்தை, சென்னாய், கழுதைப்புலி, நரி, வல்லூறு என வேட்டையாடிகளும், ராஜநாகம் முதல் இந்தியாவில் காணப்படும் அனைத்து நச்சுப்பாம்புகள், நஞ்சற்ற பாம்புகள், முதலைகள் என ஊர்வனவும், இரளைகள், மான்கள், வரையாடு, காட்டருது போன்ற தாவர உண்ணிகளும், சிங்கவால் குரங்கு, நீலகிரி மந்தி போன்ற குரங்கினங்கள், பேரினமான ஆசிய யானைகள், கடலில் மன்னார் வளைகுடாவில் கடற்பசு, பவளங்கள், கடல் வெள்ளரி, கடல் குச்சி, அரிய வகை மீனினங்கள் என பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி, உயிர் பல்வகைமையை பெற்றுள்ளது தமிழகம். தமிழகத்தில் மாநில விலங்காக நீலகிரி வரையாடு உள்ளது. மலைக்காடுகள் முதல் வறண்ட காடுகள், முட்புதர் காடுகள் வரை பரவியுள்ளதால் தாவர வகைகளும் இங்கே ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த பல் வகைமையை பாதுகாக்கிற வகையில் பல இடங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் உள்ளது. மேலும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோளம், அகஸ்தியமலை உயிர்கோளம், மன்னார் வளைகுடா உயிர்கோளம், இந்த மூணுமே தமிழகத்தில் இருக்குது. தமிழகத்தில் தான் 3 உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோளம் இருக்குது. மேலும் ஆனைமலை புலிகள் காப்பகம், களக்காண்டு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மேகமலை, சத்தியமங்கலம், இதெல்லாம் முக்கியமான புலிகள் காப்பகமாக இருக்குது. பிச்சாவரம் காடுகள், குறிப்பாக அலையாத்தி காடுகள் மிக சிறப்பு பெற்ற ஒன்று. இவ்வாறு சூழியல் தொகுதியில் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட தமிழகத்தின் உயிர்ப்பன்மையை பாதுகாப்பது நம் கடமை. இந்த உயிர் பல்வகைமை பாதிக்கப்படும் காரணிகள், அவற்றை பாதுகாக்கும் வழிகள் பற்றி அடுத்த நிகழ்வில் விவாதிப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் காலை 7:10. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: வாலிப வயோதிக அன்பர்களே, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்

சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்றது. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் அப்படி கரெக்ட் பண்ண ஃபிகரை கழட்டி விடுறது. கழட்டி விடுறது, கழட்டி விடுறது. என்ன மாதிரி கழட்டி விட கஷ்டப்படுற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10

ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவிட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு

0: நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திர பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ

0: பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: தரம் இருக்கும், எச்சுவடி சான்றிதழ் இருக்கும்,
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தீஸ் எதிரில், மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையோடு கூடிய சங்கடகர சதுர்த்தி, கோவை இடிகரை பட்டி விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் துடியலூர் கோவில்பாளையம் சாலையில் உள்ள இடிகரையில் பிரதான சாலையில் பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. சிறப்பு சாநித்தியமிக்க இந்த திருக்கோவில் இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்த பகுதி குருடிமலை. குருவரிஷி மலை என்பது மருவி, குருவரிடி மலை என்றாகி இன்று குருடிமலை எனப்படுகிறது. இந்த மலையிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடிவரும் இரு பள்ளங்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது இந்த இடு கரை. இரு கரைகளுக்கு நடுவில் அமைந்த நிலப்பரப்பு இருகரை என பெற்று காலப்போக்கிலே மருவி இடிகரை என பெற்றது. கொங்கு சோழன் கட்டிய வில்லீஸ்வரர் சிவாலயத்தில் உள்ள கல்வெட்டுக்களில் இடிகரை என்னும் பெயர் உள்ளது. இந்த விநாயகர் ஆரம்ப காலத்தில் ராஜ விநாயகர் என்ற திருநாமத்தோடு அரச மரத்தின் கீழ் அருள் பாலித்தார். 1974 இந்து சமய வளர்ச்சிக் கழகத்தினர் 4 தூண்களோடு கூடிய ஒட்டு கட்டடத்தில் மேடை அமைத்து இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்தார்கள். அதன்பின் பல்லாண்டுகள் கழித்து இடிகரை இளைஞர் நற்பணி மன்றத்தினர் முயற்சியினாலே பல திருப்பணிகள் செய்து 1989 அதாவது 6/3/1989 மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 11 கழித்து இளைஞர் நற்பணி மன்றத்தின் புதிய கோவில் அமைத்து கருவறையில் புதிய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து பழைய விக்கிரகத்தை அரச மரத்தடியில் நிறுவி 7/3/2003 மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன்பின் 30/11/2022 மீண்டும் மகாகும்பாபிஷேகம் செய்யப்பெற்று கோவில் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்த கோவிலின் முன் மண்டபத்திலே விநாயக பெருமானை நோக்கிய வண்ணம் உயரமான பீடத்திலே 300 வாகனமும் பலிபீடமும் உள்ளன. சன்னதி சுமார் 3 உயரத்தில் அமைந்துள்ளது. கருவறையில் விநாயகர் தன் கரங்களில் பாசக்கயிறு, தந்தம், அங்குஷம், மோதகம் ஆகியவற்றை ஏந்தி கம்பீரமாக அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். கருவறை மீது ஏககலசம் தாங்கிய விமானம் உள்ளது. பலம் வரும்போது அரச மரத்தில் ராகுகேதுவோடு ராஜகணபதி தரிசனம் தருகிறார். இவருக்கு மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் நீரபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணப்பேறு கிட்டிடுமாம். மேலும் மார்கழி மாதத்தில் இங்கு திருப்பாவை திருவம்பாவை பாராயணமும் நடைபெறுகிறது. சங்கடகர சதுர்த்தியும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. திருவாதிரை விழா நாளில் வில்லீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நடராஜரும் சிவகாமி அம்பாளும் இங்கு வந்து ஆலயத்தை 9 வலம் வருவர். இதற்கு பட்டி சுற்றல் என்று பெயர். இதனால் கருவறை விநாயகர் பட்டி விநாயகர் என பெற்றார். இந்த ஊரிலே உள்ள மாரியம்மன் பெருமாள் கோவிலில் நடைபெறும் விழாக்களுக்கு இந்த விநாயகரின் உத்தரவு பெற்றே தொடங்குகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி இங்கு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மகப்பேறு, கல்வி வளம், வியாபார அபிவிருத்தி முதலியவற்றிற்கு இங்கே பூஜை செய்யப்படுகிறது. இங்கு நடைபெறும் திருவிளக்கு வழிபாட்டில் திருவிளக்கு பூஜை பொருள்கள் அனைத்தும் இங்கு வழங்கிவிடுகிறார்கள். தடைகள் நீக்கி வாழ்வில் எந்நாளும் நல்வாழ்வு வாழ இடிகரை ஸ்ரீ பட்டி விநாயகரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் கம் கணபதயே நமஹ.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: தரம் இருக்கும், எச்சுவடி சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தீஸ் எதிரில், மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
4: மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவை

தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

நேரம் காலை 7:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

நேரம் காலை 7:43. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேரம் காலை 7:53. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ்

23 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலேண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

நேரம் 8:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகானம் கேட்டு ரசிக்கிறோம்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை பண்பலை மற்றும் ராம

ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் வல்லரி மார்ட் வழங்கும் பக்தி மாலை. அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக. ஸ்ரீ பாலகோபாலன் வல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 8:25. திரை கானங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள்

0: பெண்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திரைகானம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 8:42.

0: நேரம் காலை 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை,

0: எல்லாம் அதிகமாக இருக்கும், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம் கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணெய் பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி

82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடல் இதோ.

9 மணி 6 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ஸுடன் ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

என்னமோ ஆச்சுதம் மையால தலகீழா நடக்கிறேன் கையால இப்போ மெண்டல்ல ஆகிட்டேன் அவளால காணாம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதம் மையால தலகீழா நடக்கிறேன் கையால இப்போ மெண்டல்ல.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 9:20 இணைந்திருக்கிறோம். நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz உடன்
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: உலக ஆஸ்துமா தினம் மே மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 56 நாடுகளில் இந்த நிகழ்வு 25 வருடங்களாக அனுசரிக்கப்படுகிறது.

0: இது ஏன்னா நாளுக்கு நாள் ஆஸ்மா நோயாளிகள் உருவாக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தும் மூலம் இந்த நோய் தாக்கத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உலகம் முழுக்கவும் பாத்தீங்க அப்படின்னா 26 கோடி ஆஸ்மா நோயாளிகள் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்தியாவில இது சமீப காலமாக ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கிட்டத்தட்ட 10% உலக ஆஸ்மா நோயாளிகள் இந்தியாவில இருக்கிறதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு, நுரையீரல் மற்றும் அந்த சுவாச குழாய்கள் அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. எங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த தொழிற்சாலைகள் இருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள், புகைகள், அதை சரியாக வந்து பராமரித்து அதை சரியான முறையில் வெளியிடாவிட்டா அந்த காத்துகளை வந்து சுவாசிக்கிற நேரத்துல அது வந்து நமக்கு ஆஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமையாக இருக்கும். இதை வந்து வெகுவா எப்படி பிரிச்சுக்கலாம்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் சொல்லிக்கலாம். அதாவது வீட்டு உள்ளுக்கு இருக்கிற இடத்துல இருந்தே நமக்கு வரக்கூடிய ஒவ்வாமை, அல்லாட்டி வீட்டுக்கு வெளியில இருக்கிறது வரக்கூடிய ஒவ்வாமை, இது ரெண்டையுமே வச்சு நம்ம ஆஸ்மாவுக்கான அதிகபட்ச காரணிகளாக இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்துல அதிகமான மன அழுத்தம் கூட ஆஸ்மா வரத்துக்கான ஒரு நோய் தாக்கத்தை உடுப்பணும். சில பேரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொழிற்சாலையில வேலை செய்வாங்க, அந்த நேரம் அவங்க வேலைக்கு போற நேரத்துல மட்டும் அவங்களுக்கு அந்த இழப்பு வர ஆரம்பிக்கும், அது ஆக்குபேஷனல் ஆஸ்மாவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பல உட்காரணிகள், புறக்காரணிகள், பரம்பரை, சுற்றுச்சூழல் மாசு, இது அனைத்தும் வந்து ஆஸ்மா தாக்கம் தீவிரமடைகிறதுக்கான காரணிகளாக அமைது. என்ன காரணம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற நேரத்துல ஆஸ்மா தீவிரத்தன்மை அடைகிறதுல இருந்து நம்ம எளிதாக விடுபட்டு ஆஸ்மா நோயிலிருந்து நம்மளால மீள முடியும்.
1: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

8:38 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 106.9 டிரைவ் டம்பி இட்ஸ் காத்திருக்கிற நேரம் இல்லை நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரையிசை காரணமாக தான் கேட்க இருக்கும். தொடரும் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரைசை கானமாக தான் கேட்டுகிட்டே இருக்கும். கேட்க இருக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகள்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 103.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை நேயர்கள் கேட்டது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லினுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைகானம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 10:11. திரைகானம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேரம் காலை 10:19. திரைகானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: த்ரிஷா இந்த படத்தோட என்னென்ன முன்னிகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு.
2: ஏய், நீ என்ன சந்தன ஃபானா?
3: தேங்க்ஸ்.

திரைகானம் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நேரம் இப்பொழுது 10:24.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அவங்களோட நுரையீரல் பாதைகளில் வீக்கங்கள் ஏற்படும், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நுரையீரல் பாதைகள், அந்த காற்று பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கியோ பிராங்கியல் ட்ரீன்னு சொல்லுவோம், அந்த பாதைகளில் உள்ள சதைகள் இறுக்கமாக காணப்படும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த காரணிகள்னால பார்த்தீங்கன்னா நம்மளால் மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை களைகிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, இன்ஹேலர் வகை சிகிச்சைகள் இருக்குது. இந்த இன்ஹேலர் வகை சிகிச்சைகளை நம்ம எடுக்கிற நேரத்தில் நுரையீரல் உள்ள வீக்கங்கள் வெகுவாக வந்து தளர்வாக ஆரம்பிக்கும், அந்த சதைகள் வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆக, பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம பிராங்கோ டைலேட்டர் அப்படின்ற வகை உள்ளிழுப்பான் வகை மருந்துகள் நெபுலைசேஷன் வழியாக ஆக்சிஜனோட உதவியோட நம்ம கொடுக்கிற நேரத்தில் அந்த மருந்துகள் வந்து எளிதாக நுரையீரல் உள்ள காற்று பாதைகளில் ஊடுருவி நம்ம மூச்சை ரொம்ப எளிதாக்கி ஆஸ்மா தாக்கத்திலிருந்து நமக்கு முதல் உதவி பெற்று வர ஆரம்பிக்கும். இந்த வகையான இன்ஹேலர் வகை மருந்துகளும் நெபுலைசேஷன் வகை மருந்துகளும் ஆஸ்மா நோயாளிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் உதவி மருந்தாக இருக்கும். அந்த தாக்கம் தொடர்ந்து வராம இருக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் டைப் ஆஃப் இன்ஹேலர், அதாவது ரெகுலரா அவங்க பயன்படுத்த வேண்டிய சில உள்ளிழிப்பான் வகை மருந்துகள் இருக்கு, அந்த மருந்துகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் தீவிரம் அடையாம இருக்கும். இந்த வீக்கங்கள் எங்கெல்லாம் வருதோ நுரையீரல் பாதைகள்ல வர நேரத்துல அவங்களுக்கு இந்த தாக்கம் தீவிரம் அடையும், அதை தடுக்கிறதுக்கான மருந்துகள் இந்த இன்ஹேலர் வகை மருந்துகள்ல இருக்கு, இதை நம்ம தைரியமா எடுத்துக்க வேண்டும்.
0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

0: இன்னிசை கானங்களா கேட்டுட்ருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்.
1: ஓரிரவெல்லாம் கொஞ்சி குலவி அங்கே அடிவிளையாடியே உன்றன் மேனியை 1000 கோடி முறை நாடி தழுவி மன குறைதீர்ந்து நான் நல்ல கழி எழுதியே பாடி பரவசமாய் நிற்கவே தவம் பண்ணியதில்லை அடி.

என்றும் இன்னிசையுடன் வலம் வந்து கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மாறை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது திரைகானம் நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் இதோ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைகணம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 106.9 MHz-இல் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 110,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உலக ஆஸ்துமா தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி. அனிருத்குமரன் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்துமா தினம் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகின்றது. இன்னைக்கு நாம இருக்கிற வாழ்வியல் சூழ்நிலையில காற்று மாசு அதிகமாவே இருக்கு. சுவாசம் சீரானதா இருந்தா தான் நம்மளுடைய உயிரோட்டம் சரியானதாக இருக்கும். இந்த புற சூழ்நிலைகள் ஆஸ்துமா நோயை உண்டு பண்ணுதா, இல்ல பாரம்பரியமா வருதா, இயற்கையிலேயே நம்ம உடலோட கலந்து இருக்குதா, இது குறித்த கேள்விகளுக்கு விடையளிக்க வராரு டாக்டர் அனிருத் குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: ஆஸ்துமா அப்படின்னு பார்த்தாலே டாக்டர், இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நோயா தான் இருக்கு. அது நோய் அப்படின்னு சொல்லலாமா? எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அது சுவாச கோளாறு, மூச்சு திணறல், இப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே ஆஸ்துமா அப்படின்னா என்ன டாக்டர்?
1: ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்துமா வந்து நம்ம ஒரு நோயா நான் அதை பாக்குறது இல்லை. ஆஸ்துமான்றது ஒரு விதமான ஒவ்வாமை. ஒரு ஒவ்வாமையினால நம்ம சுவாச பாதையில ஏற்பட ஒரு மாற்றம் தான் ஆஸ்துமா. அது வந்து நம்ம ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு ஆஸ்துமானால் வர பாதிப்பை வந்து நம்ம திரும்பி பழைய நிலைமைக்கு நம்ம மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம மருந்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு எல்லாருக்குமே சுவாச குழாய் ஒன்று தான். அது வந்து சுவாச குழாய்க்குள்ளே வந்து இயற்கையாக நமக்கு சளி இருக்குது. சளியோட வேலைகள் நம்ம சுவாசிக்கிற காற்றை சுத்தப்படுத்துறது. நம்ம ஒருவேளை சூடான காற்றை சுவாசித்தால் அதை வந்து நமக்கு சுவாசிக்கிற ஒரு டெம்பரேச்சர் அதில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது. இதுதான் வந்து நம்ம சுவாசப்பாதையோட முக்கியமான வேலைகள். அப்போது இழப்பு இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும்னா இந்த சுவாச குழாய் வந்து மேலும் சுருக்கமடையலாம். அப்போ சுருக்கமடையும் போது இந்த இயற்கையாக இருக்க சளி கொஞ்சம் அது இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் அதிகமாக சுரக்கிறது. அப்போ சுரக்கும் போது நீங்கள் வெளியேருந்து ஒரு கிருமிகளோ வெளியேருந்து ஒரு தூசி வரும்போது அது மேற்கொண்டு சுருங்கும் போது அதனால் ஏற்படுறது தான் அந்த மூச்சு திணறலோ இருமலோ. அதுதான் ஆஸ்துமாவோட ஒரு ஒரு கோர் பிரின்சிபல். அதுதான் ஆஸ்துமா அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதில் இந்த வருஷத்தோட கருப்பொருள், ஆஸ்துமா உள்ள அனைவருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு இன்ஹேலர்களை அணுகுவது இன்னும் அவசர தேவை. இந்த அவசர தேவை தான் நமக்கு இங்கே முக்கியத்துவம் நமக்கு. ஏன்னா ஆஸ்துமானா எல்லாருமே மருந்து போடுறோம், நான் மாத்திரை போடுறோம், மெடிக்கலில் போட்டு மாத்திரை போடுறேன், அப்போதைக்கு சரியாகுது, அப்புறம் திரும்பி கொஞ்ச நாளில் வருதுன்னு தான் நமக்கு இருக்க வருத்தம் ஒழிய தவிர அது என்ன வகையான மருந்துன்றது தான் நமக்கு இங்கே முக்கியம். இந்த வருஷத்தோட அதோட கருப்பொருள் அதுதான் நமக்கு. இப்போது ஆஸ்துமானா நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஆஸ்துமா இருக்குது, உடனே நான் மருந்து கடையில் போய் ஒரு இன்ஹேலர் வாங்கிட்டு அப்படியே மூக்கில் வச்சு உறிஞ்சிக்கிறேன், வாயில் வச்சு உறிஞ்சிக்கிறேன், அடித்தோடனே சரியாக போகுது, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு திரும்பி வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம். என் அம்மா என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அதை முதல் ஒரு மருத்துவர் பார்த்து கணித்து உங்களுக்கு என்ன வகையான ஆஸ்துமா இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது, எந்த ஸ்டேஜ், இப்போ கொஞ்சமாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு அவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேல் தேவையான ஒரு நெஞ்சு படமோ நம்ம நுரையீரல் ஊதி அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டி அதோட செயல்திறன் எவ்வளோன்னு நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தகுந்த இன்ஹேலர் மருந்து பஃப் மருந்து நம்ம சொல்லக்கூடியதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துகிற பொருள் மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்தணும், எப்பப்போ பயன்படுத்தணும், நம்ம வாட்டி பயன்படுத்த வேண்டும் என்றதெல்லாம் நம்ம அதுதான் முக்கியம் என்று சொல்ல வரோம்.
0: ஆஸ்துமா பற்றின பேசிக்கானது வந்து தொற்று அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போது அந்த தொற்று வர அடிப்படையான காரணங்கள்லாம் இருக்குல்ல டாக்டர்?
1: ஆஸ்துமான்றது ஒரு தொற்று நோயின்றதே நம்ம அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். உட்காந்து ஆஸ்துமான்றது நமக்கு உங்கள் பிறவியிலே உங்கள் ஒரு ஜீன்லே வரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதாவது நமக்கு சாப்பாட்டில் சில பொருட்கள் சேராது. சில பேர் நாங்கள் சொல்லுவாங்க நான் வந்து இறா சாப்பிட்டா சேராது, நான் சிக்கன் சாப்பிட்டா சேராது, இந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஆஸ்துமா வந்து பொதுவாக வந்து நீங்கள் சுவாசிக்கும் பொருட்களில் வர ஒவ்வாமை தான் நமக்கு ஆஸ்துமாவில் வந்து முடியுதுன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்டு, தூசி, வாசனையான சோப்பு, வாசனையான பவுடர், ஏதோ ஒரு நல்ல வாசனையோ ஒரு கெட்ட வாசனையோ, இல்லை நீங்கள் அடுப்படியில் இருக்கும்போது நீங்கள் தாளிக்கும் போது வர நெடிகளோ, கூட்டி பெருக்கும்போது வீடு பெருக்கும்போது அதை வர தூசிகள்லையோ, அப்போது அந்த பொருட்கள் மெல்லினமான பொருட்கள் தூசி புகை பொருட்கள் வந்து நீங்கள் சுவாசிக்கும் போது அது போய் உங்கள் நுரையீரலில் போய் படியும் போது அது உங்களுக்கு சேராமல் அந்த ஒவ்வாமை ஏற்படும் போது அந்த தூசி அந்த வாடையை வெளியே தள்ளுறதுக்காக நம்ம சுவாசப்பாதையை சுருங்கிறது ஹைப்பர் ரியாக்டிவ் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இந்த பொருள் சேரலை அதனால் அதை தற்காப்புக்காக மூடக்கூடிய தன்மை உள்ள மாதிரி இருக்குது ஆஸ்துமா நமக்கு. ஸோ உங்களுக்கு சேராத ஒரு ஒவ்வாமை நோயினால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு 11:03
2: ஆகாஷ்வாணி

0: தான் ஆஸ்மா. அப்போ நீங்கள் சேராத ஒரு விஷயத்த நீங்கள் உள்ளே உடவில்லைன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனையே இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ
1: அடிப்படையில் வந்து அப்போ அலர்ஜி தான் ஆஸ்துமான்னு?
0: அலர்ஜியும் ஒரு முக்கியமான காரணம் ஆஸ்மாக்காக. ஏன்னா அதில் இல்லாமல் சில பேருக்கு வந்து நம்ம பிறவியிலே பரம்பரை நோயாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது
1: இது ஒரு நீண்ட கால நோயாக எடுத்துக்கலாமா?
0: இதை நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை எது எது தூண்டுதோ அதெல்லாம் தவிர்த்தால் நமக்கு இதில் எந்த விதமான தொந்தரவும் வராது. ஸோ தொந்தரவு இல்லாத பட்சத்தில் ஒரு கட்டத்தில் நுரையீரலோ அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கொண்டு தேவைப்பட்டால் மட்டுமே இன்ஹேலர் பயன்படுத்துகிற நிலைமைக்கு வரலாம்.
1: அப்போது ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு வகையான அலர்ஜி காரணமாக இருக்கலாம், பாரம்பரியம் காரணமாக இருக்கலாம். ஆஸ்துமா வந்து ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் இதெல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாரம்பரியமாக வர்ற டிசீஸாக இருந்தால் அது எப்படி வரும்? இப்போ ஒரு எந்த ஏஜில் அது ஸ்டார்ட் ஆகும்? ஒருத்தருக்கு வழி வழியாக அந்த குடும்பங்களில் ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அது சிறு வயதிலேயே வர ஆரம்பிச்சிருமா?
0: சிறு வயதில் தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போது அடல்ட் ஆன்செட் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறது ஒரு 40-50 வயசு தாண்டி வர இழப்பு. அது அவ்வளோ காமன் இல்லை, பட் இருந்தாலும் வரக்கூடிய தன்மை உள்ளது தான். அதிகமாக நம்ம பார்க்குறது குழந்தைகள். நம்ம அந்த 12 வயசுக்கு முன்னாலே வந்து அதிலே நமக்கு ஆரம்ப அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த இருமல், தும்மல் இதெல்லாமே வந்து ஒரு அறிகுறிகளாக நம்ம கண்காணித்து அப்போவே இழப்பு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஒரு மருத்துவரை அணுகிச்சு பார்க்குறது நல்லது.
1: என்ன மாதிரியான ஒரு அறிகுறி இருக்கும்?
0: இழப்பு வர்றதுக்கு கிருமிகள் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சில பேருக்கு வெறும் கிருமிகளில் வர இருமல் இருக்கலாம். அப்போ நம்ம அந்த ஸ்டெத்தோஸ்கோப் போன்ற கருவிகள் வச்சு நம்ம நுரையீரலை பரிசோதனை பண்ணி அப்போ அவங்களுக்கு இழப்பு இருக்கா, இவங்களுக்கு நம்ம வேறு மருந்து, நம்ம கிருமி மருந்தை போக வேறு ஏதாவது சுவாச குழாய்க்கான மருந்துகள் ஏதாவது கொடுக்கணுமா, அப்போ ஒரு மருத்துவர் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வேறுபடுத்திக்கலாம். அதை
1: இப்போ குழந்தைகள் ஆஸ்துமா அதிகம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்க வந்துட்டாலே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்கூலில் படிக்க போகிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த இருமல் இருக்கும்போது படிக்க முடியாது. மற்ற குழந்தைகள் வந்து இருமல் இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் தள்ளி பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து எப்படி கொண்டு வந்து அந்த மெடிசன் எவ்வளோ நாள் போனால் அந்த குழந்தைங்களுக்கு அது சரியாக வாய்ப்பு இருக்குது?
0: இது ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நம்ம ஸ்கூலில் வந்து இழப்பு இருக்கிற குழந்தைகள் எந்தெந்த விதத்தில் தவிர்க்கணும், எதை எதை தவிர்க்கணுன்றதான் முக்கியம். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போர்டில் சாக் வச்சு எழுதும்போது அந்த சாக் பீஸை நம்ம அழிக்கும் போது அந்த டஸ்டர்லேருந்து கிளம்புற தூசி, அது வந்து அந்த குழந்தைகள் சுவாசிக்கும் போது இழப்பு ஏற்படலாம். இன்னொரு குழந்தை இரும்பும்போது அவங்களோட வாயை மூடாமல் இரும்பும்போது அந்த கிருமி ஒரு குழந்தையிடம் இன்னொரு குழந்தையிடம் போகும்போது அது இழப்பை தூண்டலாம். நம்ம சில குழந்தைகள் வந்து போகும்போதே, சில குழந்தைகளுக்கு இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிற பழக்கம், நல்ல வாசனையான சோப்பு, நல்ல பேக்கில் இப்படி அப்படின்னு போகும்போது அந்த ஸ்மெல்லை வந்து மற்ற குழந்தைகள் சுவாசிக்கும் போதோ இல்லை அந்த குழந்தையை சுவாசிக்கும் போதோ அது ஏற்படலாம். ஸோ ஆஸ்மா ஏற்படுறதுக்கான காரணத்தை நம்ம தேட வேண்டும். இதெல்லாம் தவிர்த்துட்டாலே உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு குழந்தை இருமுதுன்னா அவங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் இருமும் போது வந்து வாயை மூடிட்டு இருமணும், ஒரு கர்ச்சிஃபோ ஒரு துணியை வச்சுட்டு வாயை மூடிட்டு அப்போ இருமுறது ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி ஒரு குழந்தை இரும்பும் போது இன்னொரு குழந்தையும் ஒரு கர்ச்சிஃப் வச்சு அவங்க வாயை மூடிக்கிறது ரெண்டு விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்தினால் இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த நோய்களோ ஆஸ்மாவோ நம்ம தவிர்க்கக்கூடாது. ஆஸ்மாவில் இருக்கிற நுரையீரல் வந்து அதோட எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு துளி கம்மி. இப்போ சாதாரணமாக ஒரு கிருமி எனக்குள்ளே போகுது, இன்னொரு ஆஸ்மா சார்ந்த ஒரு குழந்தைக்குள்ளே அந்த கிருமி போகும்போது என்னால் அந்த கிருமியை கொஞ்சம் சுலபமாக வெளியே இருமி தள்ள முடியும். ஆனால் ஒரு இழப்பு ஆஸ்மா இருக்கிற நுரையீரலுக்குள்ள அந்த சளி கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் கெட்டியாக தங்கும்போது அந்த கிருமி அந்த சளியில் அடப்பட்டு அது கொஞ்சம் அங்கே தங்கி அது நோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ ஆரம்ப அறிகுறிகள்னா அது எப்படி இருக்கும் டாக்டர்?
0: ஆரம்ப அறிகுறிகள் மூச்சு திணறல், இளைப்பு, இருமல் இதுதான் முக்கியமான அறிகுறிகள். அது போக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு ஒழுகுது, அடிக்கடி தும்மல் வருது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா மூக்கு மற்றும் உங்கள் சுவாசப்பாதை, நம்ம சுவாசப்பாதை ஆரம்பிக்கிறது மூக்கிலேருந்து ஆரம்பித்து தான் நம்ம கீழே நுரையீரல் வரைக்கும் போகுது. அப்போ நமக்கு மூக்கில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அது நுரையீரலுக்கு போய் சேரலாம். நுரையீரலுக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் மூக்கில் நமக்கு பிரதிபலிப்பாக வரலாம். மூக்கு ஒழுகிறதும் இழப்புக்கான ஒரு அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.

0: நாம கேட்டுட்டு மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. ஆஸ்துமா நோயை நம்ம முழுமையா குணப்படுத்த முடியுமா?
1: ஆஸ்மாவை முழுமையாக குணப்படுத்த முடியும்னு நான் சொல்ல வரலாம். ஆஸ்மா ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய். அப்போது நம்ம எந்த நிலமையில் இருக்கோம், எனக்கு வந்து மைல்டு மாட்ரேட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிகுறிகள், நிறைய அறிகுறிகள், மூச்சு திணறல் கொஞ்சமாக இருக்குது, நிறையா இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வைத்தியம் பண்ண வைப்போம். இப்போ அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தக்க கருவிகள், தக்க மருந்தை கொடுத்து அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனப்போ அதோட மருந்துகளை கொஞ்சம் குறைச்சி அப்போது நமக்கு என்ன அறிகுறி இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம மருந்தை கொடுக்குறோம். ஒரு கட்டத்தில் அவங்களால நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான வேலைகள், நம்ம அந்த மாஸ்க் போடுறதோ ஒரு தூசி புகையில் போகாததோ அது எல்லாத்தையும் தவிர்க்கும் போது இந்த இன்ஹேலரோட தேவை வந்து குறையும். குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு மருந்தே தேவை இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமையில் வந்து நிற்போம். அதுதான் நான் சொல்கிறேன் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ள நோய்னு நான் சொல்கிறேன். நான்
0: ஆஸ்துமா நுரையீல் சம்மந்தப்பட்ட நோயை இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு

0: பிரதேசங்களுக்கு போவாங்க. அங்க போய் இருந்தீங்கன்னா வந்து இதோட தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா?
1: ஆஸ்மாவோ இல்லை எந்த வகையான நோயோ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் தாக்குறது. இப்போ இமயமலையில் இருக்கவங்களுக்கு இழப்பு இல்லாமல் இருக்கலாம், பாலைவனத்தில் இருக்கவங்களுக்கு இழப்பு இருக்கலாம். அப்போது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய் தான் நான் சொல்லுவேன். தவிர இங்கே போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லுவேன். தூசி இல்லாத பகுதிகள் அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கும்போது நம்ம இழப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதில்
0: ஆஸ்துமா நோயாளிகள் தவிர்க்க வேண்டியவை எவை?
1: தவிர்க்கக்கூடிய நோய், அதனால் நான் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது தூசி, புகை, சென்ட்டு, இந்த மாதிரி வாசனையான சோப்பு, வாசனையான பவுடர், வாசனையான பூ, பத்தி, சாம்பிராணி புகை, சில இடங்களில் நம்ம அத்தர் பயன்படுத்துறது, மற்றபடி இந்த கூட்டிப்பு இருக்கும்போது, வீட்டில் சமைக்கட்டில் இருக்கும்போது, தாளிக்கும்போது, இந்த மாதிரி முக்கியமான தூசி, புகை, வாசனை பொருட்களை தான் இழப்பை ரொம்ப தூண்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளவை. இதை தவிர்த்துட்டாலே நம்ம இழப்பையும் தடுத்துடலாம், இன்ஹேலரோட தேவையும் முக கம்மியாகலாம். அது
0: ஆஸ்துமா நோயாளிகள் அப்படின்னாலே ஒரு காலத்தில் வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமா, பயப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க நிச்சயமாக அப்படிலாம் இல்லை, அது மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த இன்ஹேல் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
1: நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு வந்து நிறைய வகையான இன்ஹேலர். முந்தினா நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் இந்த நம்ம சென்ட் அடிக்கிற மாதிரி ஒரு பஃப்பு பயன்படுத்துறது அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பஃப்பு போக மாத்திரை போட்டு திருகி உரியிற மாதிரியோ, இல்லை நீங்கள் விட்டு உறிஞ்சால் மட்டுமே மருந்து அதுவாக வெளியே வர மாதிரியான கருவிகளோ, இந்த மாதிரி நிறைய புது புது கருவிகள் வந்திருக்கு. அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த இன்ஹேலர்லே பல வகையான இன்ஹேலர் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நாங்கள் இந்த வருஷம் என்ன முக்கியத்துவம் சொல்ல வரோம்னா, அதில் ஸ்டீராய்ட் மருந்து கலந்த இன்ஹேலர் வந்து பயன்படுத்தணும் ஆஸ்மா இருக்க பேஷண்ட்டுக்கு முக்கியமாக அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா அந்த ஸ்டீராய்ட் நம்ம இழப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நம்ம பொதுவாக வந்து வெளியே ஸ்டீராய்டு, ஐயோ ஸ்டீராய்டு மாத்திரம்னா உடம்பு கெடுதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது முற்றிலும் இந்த நோய்க்கு தவறு. ஏன்னா இழப்பு இருக்கவங்களுக்கு இந்த நுரையீரல் வீக்கம் அடையுது. அந்த நுரையீரல் வீக்கம் அடையிறனால தான் நமக்கு இழப்பே வருது. அப்போது நம்ம முக்கியமான மருந்து இதை தாக்குறதுக்கு தேவைப்படுறது இந்த ஸ்டீராய்டு. இது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரு மைக்ரோகிராம் அளவில் இருக்கிற ஸ்டீராய்டு. இதனால் இந்த சுவாசிக்கிற ஸ்டீராய்டு ரத்தத்தில் போய் கலக்காது, பின்விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம ஸ்டீராய்டு இருக்குது, இது வேண்டாம், இதை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம முதல் உடைக்கணும். ஏன்னா அதுதான் இந்த வருஷத்தோட கருப்பொருள் எங்களுக்கு. ஸ்டீராய்டு மருந்து உங்கள் இன்ஹேலரில் கொஞ்சம் அளவில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த நோயோ இந்த தாக்குதலிருந்து மிக விரைவில் வெளியே வர முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வருவதில்.
0: நீங்கள் இன்ஹேல் பற்றி அடிப்படையான விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து யதார்த்தமாக மெடிக்கலில் வாங்கி அதை யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி பயன்படுத்தக்கூடாதா டாக்டர்?
1: இன்ஹேலர் மட்டும் இல்லை, எந்த பொருளுமே எந்த மருந்துமே மருந்து கடையில் நம்மளாக போய் வாங்குறத நான் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன மருந்து போகிறோம், எதுக்காக போகிறோம், அதில் எதா பின்விளைவுகள் வருமா, நம்ம என்ன கவனமாக இருக்க வேண்டும், எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது ஒரு மருத்துவரிடம் கேட்டு ஏன் பயன்படுத்துகிறேன், எதுக்கு பயன்படுத்துகிறோம், என்ன டோஸ், எத்தனை வாட்டி, எத்தனை நாள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துகிறது நல்லது. அப்போ நம்ம இன்ஹேலரில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நான் முக்கியமாக இன்ஹேலரில் என்ன சொல்ல வரேன்னா, அதை பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்தணுன்றது முக்கியம். சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 இன்ஹேலர் பயன்படுத்துகிற பேஷண்ட் பார்க்குறோம்னா 10-9 பேஷண்ட் வந்து இன்ஹேலர் பயன்படுத்துகிற விதம் தப்பாக இருக்கும். அப்போ அந்த பயன்படுத்துகிற விதத்தை நம்ம சரிப்படுத்தினாலே நோயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கோ ரொம்பவே அது முக்கியமாக இருக்கும். அது
0: இப்போ இன்ஹேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துட்டு போடக்கூடிய அளவில் தான் இருக்கு. அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க டாக்டர்.
1: நம்ம இன்ஹேலரில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வெறும் வாயில் வச்சுட்டு வெறும் ஒரு அடி அடித்தோடனே அதுலேருந்து புகை வெளியே வந்த உடனே வந்து மருந்து வேலை செஞ்சிருச்சு உள்ளே போயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன இன்ஹேலர் பயன்படுத்தி நீங்கள் பஃப் மருந்து யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை மாத்திரை போட்டு திருகி ஒரு இன்ஹேலர் பயன்படுத்தினாலுமே நீங்கள் அதை எடுக்கும்போது அதை நீங்கள் உள்ளே உரியணும். அதை உரியும் போது அந்த மருந்து வந்து நீங்கள் உரியும் போது அது உங்கள் நுரையீரலுக்குள்ளே போகுது. அந்த காற்றோட மருந்து கலந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த மருந்து போய் உங்கள் நுரையீரலில் படியும். படிஞ்ச உடனே வேலை செய்யும், ரத்தத்தில் கலக்காது, அதனால் பின்விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது, உடனடியாக வேலை செய்யும்.
0: அதில் வெரைட்டி இருக்கா டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு பஃப் பண்ணோன்னே வருது, அது மாதிரி இன்ஹேல் பண்ணுறாங்க. மாத்திரை போட்டு திருகி பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறீங்க, அது எப்படி?
1: அதுவும் நம்ம இந்த ரோட்டாஹேலர் போன்ற கருவிகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். மாத்திரையை உள்ளே வச்சு திருகும் போது அந்த கேப்சூல் மாத்திரை உடையும் போது நம்ம அந்த மருந்து வந்து வெளியே அந்த டப்பாக்குள்ளே வருது. அப்போது அந்த டப்பாவை வந்து நீங்கள் அது வாயில் வச்சு நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த மருந்து காத்தோட கலந்து உங்கள் சுவாச பாதைக்கு போய் சேருது. இப்படி தான் அதுவும் செயல்படும். சில விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோங்க, நெபுலைசர் மருந்து பயன்படுத்துகிறோன்னு சொல்லுவோம். நெபுலைசரும் இன்ஹேலரும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்யுது. ஆனால் நெபுலைசர் யாருக்கு நான் பொதுவாக சொல்கிறேன்னா, அது வயதான

0: அவர்களும் குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு இன்ஹேலர் மருந்தை பயன்படுத்த முடியாத குழந்தைகளுக்கு நம்ம வந்து நெபுலைசர் பயன்படுத்துகிறோம். நெபுலைசரும் இன்ஹேலரும் பண்ணக்கூடிய வேலை ஒன்று தான், அதில் பயன்படுத்துகிற மருந்தும் ஒன்று தான். ஆனால் நெபுலைசர் அவசர தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம், இன்ஹேலர் பயன்படுத்த முடியாதவங்களுக்கு தான் நம்ம நெபுலைசர் மருந்தை பயன்படுத்துகிறோம்.
1: இப்போ நெபுலைசருக்கும் இன்ஹேலருக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
0: நெபுலைசர்னா பொதுவாக நம்ம அந்த ஆவி பிடிக்கிற மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த ஆவி பிடிக்கிற மருந்து வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பெட்லேயே படுத்திருக்கவங்களுக்கு அப்போ அந்த சூழ்நிலையில் இன்ஹேலர் பயன்படுத்தாத முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்போ இந்த நெபுலைசர் ஒரு புகை மருந்தை நம்ம முகத்தில் வச்சுட்டு அதை நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த மருந்து போய் சேருது. ஸோ நீங்கள் நெபுலைசர் மருந்தை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம ஒரு இன்ஹேலர் மருந்தை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம ஒரு பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு முயற்சி, அந்த காற்றை நம்ம சுவாச பாதைக்குள்ளே எடுக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்தால் தான் அந்த மருந்து உள்ளே போய் சேரும்.
1: எந்த கட்டத்தில் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம் நம்ம? அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் வரக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலைமையா, அது என்ன அவங்களுக்கு கொடுக்கும்? உடனே அந்த மூச்சு சுவாசத்தை சீராக்குமா?
0: இன்ஹேலர் வந்து மூச்சு திணறல் வந்ததுக்கு அப்புறமே தான் பயன்படுத்தணும்ன்றது இல்லை, மூச்சு திணறல் வரக்கூடாதுன்றதுக்கும் நம்ம இன்ஹேலரை பயன்படுத்துகிறோம்.
1: அப்போ எப்பயுமே அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாமா?
0: எப்பயுமே எடுக்கிறத விட காலையே நைட்டு ரெண்டு வேளைக்கு நாங்கள் சொல்கிறோம்னா ரெண்டு வேளைக்கு பயன்படுத்தணும். சில ரெஸ்கியூ இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவோம், அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஹேலர், அது நம்ம கையில் வச்சுட்டு ஒருவேளை நான் காலை மருந்தும் இரவு மருந்து எடுத்ததை போக எனக்கு வரும்போது அப்போ அந்த ரெஸ்கியூ இன்ஹேலர்னு சொல்லி அந்த கூடுதலாக இன்னொரு இன்ஹேலர் கையில் வச்சு அப்போ அந்த சமயம் அந்த இன்ஹேலரை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: அதை இந்த ஸ்டேஜ், இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு பேஷண்ட் எப்படி வர்றாங்க?
0: இன்ஹேலர் யூஸ் பண்ணுற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது நம்ம இழப்பை வந்து அது ஆரம்பத்திலே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இழப்பு இருக்குது அப்படின்னு வந்து முதல் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமேல் உங்களுக்கு நீ இந்த இன்ஹேலரை பயன்படுத்தணும், இத்தனை வேலைக்கு பயன்படுத்தணும், இந்த டோஸில் பயன்படுத்தணும் நம்ம சொல்லிடுறோம். அப்போ வந்து அந்த ஒரு ஷெட்யூல், ஒரு டைம் டேபிள் போட்டு சார் இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, மேடம் இப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே அதை பின்பற்றிட்டு வரும். அப்போது அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம். மருத்துவரை பார்த்ததுக்கப்புறம் சார் நான் இந்த மாதிரி ஒரு இன்ஹேலர் பயன்படுத்தியிருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன், கொஞ்சம் என்னால் மூச்சு சுலபம் விடும் போது, அப்போ நாங்கள் மறுபடியும் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இழப்பு குறைஞ்சிருக்குன்னா அப்போ அதோட மருந்தோட டோஸை ஒரு கம்மி பண்ணுறோமோ, இல்லை நீங்கள் மருந்து இப்போ பயன்படுத்தினதெல்லாம் போதும், இனிமேல் நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்தினா போதுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு மருத்துவர் கூறுவாங்க. அப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிற்கலாம். அதில்
1: இப்போ இன்ஹேலர் வந்து இந்த ஆண்டு பொறுத்த மட்டும் அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அவசியம் தான் இந்த கருப்பொருளாக கூட இந்த ஆண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க.

0: உலக ஆஸ்துமா தினம் குறித்து நேர்முகத்தில் தகவல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அனிருத் குமரன் அவர்கள். இப்போ டாக்டர், இன்ஹேல் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். இதுக்கு முந்தைய காலங்களில் ஆஸ்துமாவோட மருத்துவ முறை எப்படி இருந்தது டாக்டர்? ஏன்னா இப்போ இன்ஹேல் ரொம்ப அவசியமாக எல்லாரும் கையடக்கமாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது?
1: முன்னால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னால் வந்து வெறும் மாத்திரைகளாக மட்டுமே பயன்படுத்திடுறோம் இழப்புக்கு வைத்தியமாக. அதுக்கப்புறமேல தான் நம்ம இன்ஹேலரோட காலகட்டத்துக்குள்ளே வந்திருந்தோம். அப்போது அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம இழப்புக்கான மருந்துகள் வந்து ஒரு 2 மணி நேரமோ ஒரு 4 மணி நேரமோ செயல்படக்கூடிய தன்மையோடு தான் நம்ம முத ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ காலப்போக்கில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 4 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது 8 மணி நேரமாக மாறுது, 8 மணி நேரமாக வேலை செய்ய வேண்டியது 12 மணி நேரமாக மாறினது. இப்போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னா, 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருந்துகள் வந்து உள்ளன. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தினாலே போதும், அந்தளவுக்கு நம்ம இப்போ முன்னேற்றத்தை கண்டுள்ளோம். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போது காலையில் அடிச்சிட்டா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதுக்கு மேலே எந்த வித தொந்தரவும் இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கோம் நம்ம இப்போது. இதுதான் நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மருந்துகளில் வர விதங்கள்.
0: ரொம்ப அட்வான்ஸாக இன்ஹேல் வந்துருச்சு, இன்ஹேலையும் டைமிங்கே ரொம்ப கம்மியாயிடுச்சு, அந்த அளவுக்கு இப்போ அட்வான்ஸ் மெடிசன்ஸ் ஆஸ்துமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உண்மையிலே நிச்சயமா இந்த ஆஸ்துமா தினத்துல இது ஒரு விழிப்புணர்வு தான். ஒன் டேக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே அது டே ஃபுல்லாக நம்ம அதை எனர்ஜியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் சொன்னீங்க. இப்போ பொதுவா ஆஸ்துமா நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னீங்க. நம்முடைய சுத்தம், தூசி இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சரௌண்டிங்ஸை நல்லா வச்சுக்கிறது அப்படின்றத சொன்னீங்க. அதுல பாத்தீங்கன்னா டாக்டர், எல்லா நோய்க்குமே தான் இப்போ உடற்பயிற்சி மருந்துகளோட அவசியமாக உடற்பயிற்சியும் இருக்குது ஈக்குவலாக. இவங்களுக்கு உடற்பயிற்சி உதவுமா?
1: உடற்பயிற்சிக்கும் ஆஸ்துமாக்கும் ஒரு வித சம்பந்தம் உள்ளது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடின

0: உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா ஜிம்மில் போய் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா சில பேருக்கு அது ஆஸ்மாவை தூண்டலாம், எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து மருந்து பயன்படுத்திட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், கடினமாக வேலை செய்ய வேண்டாம், பட் ஆனால் நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறத பண்ணலாம், மருந்து போட்டுட்டு ஜிம்முக்கு போகிறத பண்ணலாம். இன்னொன்று, ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜிம்முக்கு நான் என்ன ஏன் இங்கே முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் வந்துருச்சு, எல்லா ஜிம்லேயும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்லா ஏசி இருக்கிற ஜிம்மு, அந்த மாதிரி ஜிம்மில் நம்ம கதவு ஜன்னல் மூடி இருக்க சூழ்நிலையில் உள்ள நம்ம யூஸ் பண்ணுறது ரூம் ஃப்ரெஷ்னர். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த ரூம் ஃப்ரெஷ்னரில் வர ஸ்மெல்லு வந்து இழப்ப தூண்டலாம். ஸோ அதை ரொம்ப கவனிக்கணும் நான் சொல்வேன். அதில்
1: இப்போ ஒரு இந்த ஆஸ்துமா தொற்று இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மில் இருக்கலாம், ட்ரெயினராக இருப்பாங்க, நல்ல ஹெவி ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களும் உடற்பயிற்சி பண்ணலாமா டாக்டர்?
0: பண்ணலாம். அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, போன வருஷத்தோட 100 மீட்டர்ஸ் ஓட்ட பந்தயத்தின் தங்க பதக்கம் வென்றவர் ஒரு ஆஸ்மாட்டிக். ஸோ அதனால் அவர் இன்ஹேலரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் மேன், ஒரு 100 மீட்டர்ஸில் கோல்டு மெடல் வாங்குற கூடிய ஒரு போட்டியாளர் ஒரு ஆஸ்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரே ஒரு இன்ஹேலர் பயன்படுத்தி ஒரு சராசரி வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்கிறார். அது நமக்கு ஒரு முன்னோடியாக எடுத்துக்கலாம். அதை
1: ஸ்கூலில் படிக்கும் போது குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லி வந்து விடுவாங்க, இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குது, கொஞ்சம் பையா படிக்கட்டும், அந்த பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸில் சேர மாட்டாங்க, அது ஒரு காலம் அப்படிலாம் ஒரு தனிப்பட்டு அவங்கள வந்து பார்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கலாம், எல்லாமே செய்யலாமா?
0: கவனமாக கலந்துக்கணும். அதாவது ஒரு தூசி புகையில் போய் விளையாடுறாங்கன்னா அதை தவிர்த்துக்கணும். இப்போ ரோட்டில் மண்ணில் விளையாடுறாங்க, மண்ணை எத்தி வெத்தி விளையாடுறாங்க, அப்போ அதில் கிளம்புற தூசி அது எல்லாமே இழப்பை ரொம்ப தூண்டி விடலாம். நீங்கள் இப்போது ஒரு பேட்மிண்டனோ ஒரு ஷட்டிலோ வந்து உள்ளே இன்டோர் ஸ்டேடியமில் ஆடுறதுக்கும் வெளியே ஒரு மட் கோர்ட்டில் ஆடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதில்
1: அதுக்கு கண்டிப்பாக இன்ஹேல் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக இன்ஹேலர் பயன்படுத்துகிற மற்றும் இல்லாமல் இன்ஹேலரை வந்து நான் அது ரெண்டாவது வைத்தியமாக தான் நான் பார்க்குறேன். ஆஸ்மா பொறுத்தவரைக்கும் முதல் வைத்தியம் தவிர்க்கிறது தான் முதல் வைத்தியம், அதுக்கு மீறி வர்றது தான் நமக்கு இன்ஹேலர். மருந்து இல்லாமலே ஆஸ்மாவை நம்ம வந்து மட்டுப்படுத்தலாம், அதுக்கு நம்ம பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு ஒத்துழைப்பு வேணும்.
1: கண்டிப்பாக டாக்டர். இப்போ நிறையா வந்து இப்போ ஜிம்மு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வியில் எல்லாருக்கும் இருந்திருக்கும், அவங்க சார்பாக தான் நம்ம இந்த கேள்வியை கேட்டோம். சில பேர் வந்து போகக்கூடாதுன்னு சில பேரண்ட்ஸ் சொல்லி வைப்பாங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்குறீங்க, அவங்களும் அதை போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிச்சயமாக உடற்பயிற்சி அப்படின்னு கண்டிப்பாக அடுத்து வரப்போகிறது உணவு முறையிலாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாத இடமே இல்லாமல் ஆயிடுச்சு. என்ன மாதிரி உணவு முறைகளை அவங்க தவிர்க்கலாம்னு அடிப்படையில் சொல்லுங்கள் டாக்டர்.
0: பொதுவாக எங்களுக்கு சொன்னது உணவுக்கும் ஆஸ்மாக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நமக்கு முதல் படித்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ இந்த கெமிக்கல் கலந்ததோ இந்த ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஃபுட்டோ இது எல்லாமே ஆஸ்மாவை தூண்டலாம். அதில் வந்து நீங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் அலர்ஜி இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இழப்பு நட்ஸ்னால் வரலாம். இப்போ சில பேருக்கு எறா சாப்பிட்டா, நான் சொன்ன மாதிரி எறா சாப்பிட்டா சேராது, அப்போது வந்து இந்த அனஃபிலாக்சிஸ் அந்த மாதிரி வரும்போது இந்த மூச்சுத்திணறல் இழப்பு இந்த மாதிரி வரலாம். அப்போது சில பேருக்கு எந்த பொருள் சேரலையோ அது தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக இந்த நட்ஸில் சில பேருக்கு அலர்ஜி வரலாம், ஃபாஸ்ட் ஃபுட் கலந்ததில் நிறைய பேருக்கு அலர்ஜி வரும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல ப்ரிசர்வேட்டிவ் கலந்ததோ அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ் இந்த மாதிரி ஒரு கலப்படம் இருக்கிற ஒரு பொருட்கள் எடுக்கும்போது அதனால அந்த கெமிக்கல்னால் ஆஸ்மா தூண்டப்படலாம். நீங்கள் சர்வசாதாரணமாக சாதாரண சாப்பாட்டினால ஆஸ்மா வராது. நீங்கள் ஒரு ஹோம் குக் ஃபுட்டோ அதில் வந்து பெருசாக ஆஸ்மா அதனால் வராது. நீங்கள் வெளியே சாப்பிட்ற பொருட்களோ அதை செய்முறை அதில் பயன்படுத்துகிற பொருட்கள் அதுதான் முக்கியத்துவத்தை கொடுக்குது.
1: அந்த கலரிங் அதில் போடுற அந்த டெம்ட்டாகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்னுமே வந்து அது தேவையற்ற உணவாக தான் சொல்லப்படுது.
0: பொதுவாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கெமிக்கல்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் கலந்த சாப்பாடை தவிர்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து உடம்புக்குள்ளே அந்த கெமிக்கல் சுரக்கிறத அதிகப்படுத்தி அது இழப்ப தூண்ட விடலாம். இந்த நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால நீங்கள் வெயில் காலத்தில் ஜூஸ் குடித்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது அந்த கெமிக்கல் கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இழப்ப தூண்டி விடலாம். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி நட்ஸ் சாப்பிட்டா எனக்கு சேரலை, எனக்கு இறா சாப்பிட்டா சேரலை, எனக்கு மட்டன் சாப்பிட்டா சேரலைன்னா அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு நம்ம வெளியே போகும்போது எனக்கு இது சேரலைன்றதை தவிர்க்கிறது, நம்ம உடம்புக்கு எது சேருது எது சேரலை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது.
1: ஆஸ்துமாக்காரவங்களுக்கு இந்த பனி குளிர்காலங்கள்லாம் சிரமப்படுவாங்களா டாக்டர்?
0: அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்த்தா பண்ணியில் இருக்கவங்க எல்லாருக்குமே இழப்போறணும் அப்படி கிடையாது. சில பேருக்கு அந்த குளிர்

0: தேராது. இப்போ பனி வந்து நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல வந்து உள்ளே போகும்போது நம்ம சொல்கிறோம், நம்ம சுவாசப்பாதையோட வேலையே அந்த பனிக்காற்றை வந்து நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கொண்டு வருது. அப்போது அந்த தன்மை கொஞ்சம் இந்த இழப்பு இருக்கிற அந்த பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அந்த ரொம்ப குளிர்ந்த காற்று உள்ளே போகும்போது சில பேருக்கு இழப்புண்டலாம். அது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு மாதிரி செயல்படுது அதில். ஆனால் அதே இது சில கேள்விகள் எப்படி வரும்னா, நம்ம ஏசியில் படுத்தா எனக்கு இழப்பு வருமா அப்படின்னு சொல்கிறது வரலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஏசியில் இருக்க ஃபில்டர். ஸோ ஏசியில் இருக்க அந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஏசியில் படுத்தா இழப்பு வரதை விட சுத்தப்படுத்தாத ஏசியை பயன்படுத்தும் போது அந்த ஏசியிலேருந்து வர தூசு ஒரு காற்று மாசுனால கூட அந்த உங்களுக்கு இழப்பை தூண்டலாம்.
1: இப்போ பேஷண்ட் அப்படி இருக்காங்க, ஆனால் சரௌண்டிங்ஸ் அப்படி இருக்க முடியாது. அவங்க ஒரு பப்ளிக்கில் போ மூவ் பண்ணி போகும்போது புகை மற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸ்மோக் பண்ணுறவங்கள பார்க்குறோம், அதாவது தேர்ட் பர்சனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உள்வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது. அதெல்லாம் எப்படி டாக்டர் தவிர, இப்போ வந்து வாண்டடாக வந்து சில பேர் ஸ்மோக் பண்ணுறவங்களாவும் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆஸ்துமானா என்ன மாதிரியான ஒரு ரியாக்ட் இருக்கும்? ஸ்மோக்கிங்க்கும் ஆஸ்துமாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குமா?
0: ஸ்மோக்கிங்கே வந்து ஒரு விதமாக ஆஸ்துமா தூண்டுற மாதிரி தான் வரும். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து இப்போ நான் சொல்கிற நான் உணவுலே கெமிக்கல் இருக்கும்போது நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணும்போது அது லட்சக்கணக்கான கெமிக்கல்கள் இருக்கும். அப்போ நீங்கள் அதை ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்க அந்த கெமிக்கல் எல்லாம் எரியும் போது அதில் நிறைய அதில் ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அது எல்லாமே வந்து காற்றில் கலந்து அதை நீங்கள் மறுபடியும் சுவாசிக்கிறீங்க. ஸோ சுத்தமான ஒரு காற்றை சுவாசிக்கிறதும் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி மாசுகள் கலந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன, அந்த சுவாசிக்கும் போது அந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் நுரையீரலை போய் படியும் போது அந்த சளி கெட்டியாக ஆகி அது உள்ளே போய் அடைச்சி அது நோயாக மாறுகிறது.
1: இப்போ எப்பயுமே இந்த கேள்வி இருக்கும் டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து டிபி இருக்கும், ஆஸ்துமா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? இப்போ டிபிக்கும் ஆஸ்துமாவுக்கும் தொடர்பு இருக்குமா?
0: டிபிக்கும் ஆஸ்துமாவுக்கும் எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுனா, நம்ம டிபியும் ஒரு வகையான கிருமி, இழப்பு இருக்கவங்களுக்கு கிருமி உள்ளே போகும்போது அது இழப்பை மேற்கொண்டு தூண்டலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. டிபினால் ஆஸ்மா வரும்னு நான் சொல்ல வரல. அதில் அப்போது டிபின்ற கிருமி வந்து உள்ளே நம்ம சுவாசிக்கும் போது அது வந்து அது ஆறும்போதோ இல்லாத நோயோட தாக்கத்தினாலோ சில பேருக்கு வந்து அந்த சுவாச பாதையோட அமைப்பு மாறுது. அப்போ வந்து அது வந்து ஒரு டிபி ரிலேட்டட் டிசீஸு. அப்போது அந்த உள்ளே அந்த கிருமி உள்ளே போகும்போது அந்த நுரையீரலோட சுவாச பாதையை கொஞ்சம் மாற்றி அமைக்குது. அப்போது அதனால் அந்த நோயினால் சில பேருக்கு இழப்பு வரலாம். இப்போ நுரையீரல் சுருக்கம் அடையுது, சுவாசப்பாதை சுருக்கம் அடையுதுன்னா அது இழப்பு மாதிரி நமக்கு வெளியே தெரியலாம் பிற்காலத்தில். அதாவது நோய் வந்து வைத்தியம் பண்ணி அது தள்ளும்போடு ஆறுச்சுன்னா அதனால சில பேருக்கு இழப்பு பிற்காலத்தில் வரலாம். அதுதான் ஒரு மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சில பேர் வெறும் எனக்கு இழப்பு தான் முன்னாலே இருந்து இருக்குது, அப்போ நான் எனக்கு இருமல் இருந்தால் அது வெறும் இழப்பு மட்டும்தான், நான் வெறும் இன்னிலர் எனக்கு சார் கொடுத்துருந்தாங்க அந்த இன்னிலரை நான் பயன்படுத்துகிறேன்னு சில பேர் வந்து மருத்துவரை பார்க்காம அப்படியே ஒரே மருந்தே போட்டுக்கிட்டே போவாங்க. அப்போ அதில் நோயில் பெரிய ஒரு முன்னேற்றமும் எதுவும் வராத பட்சத்தில் ஒருவேளை அவங்களுக்கு காசு நோய் தொற்று இருந்திருக்கலாம். அப்போ அதை நம்ம ஒரு மருத்துவரை பார்த்து அது வந்து நமக்கு வேறு எதுவும் நான் வெறும் இழப்பு மட்டும்தான் இருக்கா இல்லை இதோடு சேர்ந்து வேறு எதுவும் நோய் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி காசு நோய் இருக்கவங்களுக்கு வெறும் காசு நோய்க்கு வெறும் மாத்திரையை மட்டும் போட்டு நுரையீரல பரிசோதனை பண்ணாமல் அதோட கூட சேர்ந்து நமக்கு எதுவும் மூச்சு திணறல் மூச்சு பாதையில் சுவாச பாதையில் எதுவும் மாறுதல் இருக்கா பார்த்துக்கிட்டு அதுக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ணுறது நல்லது. இதில்
1: அப்போது இதெல்லாம் வந்து இணை நோயாக வர வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர்?
0: வரலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது, ஒரு எதுக்காக மாத்திரை எடுக்கணும், எதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்கணும், வேறு என்ன நான் கவனிக்க வேண்டும், வேறு அதுக்கான தற்காப்பு எதுவும் எடுக்கத்துக்கணுமா அப்படின்றது முக்கியம். எந்த நோயாக இருந்தாலும் தற்காப்பு நல்லாக இருந்தால் நோய் வராதுன்றது தான் எங்களோட கான்செப்ட். அதில்

0: ஆஸ்துமா விழிப்புணர்வு தினத்தில் வந்து நிறைய தகவல் நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போ உலக அளவில் ஆஸ்துமா நோய் எப்படி இருக்கு? நம்ம நாடுகளில் அது பெருகி வரும் நோயா இருக்கா இல்ல குறைந்து வரும் நோயா இருக்கா?
1: இப்போ வைத்தியம் பண்ணக்கூடிய மருந்துகள் அதிகரித்துள்ளன. அதே மாதிரி நோயோட தாக்குதலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம காற்று மாசு, பொல்யூஷன், வாழ்க்கை நடைமுறைகள், நம்ம சாப்பிட்ற விதம், நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, தூசியாக இருக்கா, நம்ம இருக்கிற இடம், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பர்ஃப்யூமோ எல்லாருமே அதிகமாக பயன்படுத்துகிறோம். கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒரு நெயில் பாலிஷ், ஒரு மேக்கப்போ, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இப்போ பயன்படுத்துகிறது அதிகமாகிருச்சு. இது எல்லாமே வந்து நோய் அதிகமாக்கக்கூடிய தன்மை உள்ளவை. ஸோ நம்ம கையில் மருந்துகளும் நிறைய இருக்குது, அதே மாதிரி நோயை கூட்டுறதுக்கான காரணங்களும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரே ஒரு ப்ரொபோர்ஷனில் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. மருந்தும் கூடுது, நோயோட காரணங்களும் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு
0: இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் வந்து இன்ஹேலில் வந்து மெடிசன் கொண்டு வரதுன்றது அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது வந்து ரொம்ப அடிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
1: ஆனால் அதில் ரொம்ப நாளாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு கிளப்புனா எனக்கு அந்த இன்ஹேலரா அது வேண்டாம், அதை நான் பயன்படுத்தினா எனக்கு வாழ்க்கை முழுசாக பயன்படுத்தணும், நான் அந்த இன்ஹேலரை பயன்படுத்தினா அவங்க என்னை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க, என் வீட்டில் வந்து என் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இதை பார்த்துட்டா ஐயோ அவனுக்கு ஏதோ நோய் இருக்குது, அவனுக்கு இழப்பு இருக்குது, பார் பஃப் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. ஸோ அதிலிருந்து முத விடுபெற வேண்டும் நம்ம. இப்போ ஒரு இன்ஹேலர் எதுக்காக பயன்படுத்தணும், இது எடுத்தால் நமக்கு தான் நல்லதுன்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும்.

0: ஏன்னா அது நம்ம நான் என்ன சொல்லுவேன், இன்ஹேலர் தான் முதல் வைத்தியம் இழப்புக்கு. நம்ம தவிர்க்கிறதுக்கு அடுத்து வர முதல் வைத்தியம் இன்ஹேலர்ஸ்.
1: சின்ன வயசுக்காரவங்க, குழந்தைங்க எல்லா பற்றியும் சொன்னீங்க. இப்போ வயதானவர்களுக்கு வரும்போது அவங்களுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா அவங்க வந்து வயதானி வரும்போது அவங்க முற்றிலும் வந்து அந்த இதை தாங்க முடியாத, ஒரு இருமக்கூட முடியாத, ஒரு எனர்ஜி இல்லாத ஒரு பருவத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்குமான இன்ஹேலர் தனியாக இருக்குமா இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானா?
0: ஒரு இன்ஹேலர் ஒரு பேஷண்ட் நம்ம கொடுக்குறோம்னா அவங்களோட நுரையீரோட செயல்திறன் எவ்வளோ அப்படின்னு நம்ம முதல் கணிக்கிறோம். அதில் அதுக்கேற்ற இன்ஹேலர் தான் நம்ம கொடுக்குறோம். 90 வயசாக இருந்தாலுமே அவரால் நல்லா மூச்சு உள்ளே இழுக்க முடியும்னா அவருக்கு அதுக்கு சார்ந்த இன்ஹேலரை கொடுத்தா அவருக்கு நல்ல ஒரு பலன் அடைவாங்க அது மூலமாக. அப்போது நம்ம இந்த 90 வயசில் ஒழுங்காக உரிய முடியலைன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது இதே மருந்தை நம்ம நெபுலைசர் வடிவத்தில் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் ஒரு நெபுலைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் அதை உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு உரியணுன்ற தேவையில்லை. சாதாரணமாக ஒரு மூச்சு எடுக்கும்போதும் அந்த நெபுலைசர்லேருந்து வர மருந்து காற்றை நீங்கள் உள்ளே சுவாசிக்கிறீங்க. நம்ம இன்ஹேலரில் உள்ள மருந்து போய் சேர்கிற அளவுக்கு சேராது, ஆனால் ஓரளவுக்கு போதிய அளவுக்கு நமக்கு அந்த வயதுக்கேற்ற கொஞ்சம் மருந்தாவது உள்ளே போய் சேரும், அதனால பலன் அடையலாம்.
1: ஏன்னா வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குன்னா அந்த குளிர்காலங்களை ரொம்ப பொத்திக்கிட்டு அந்த கட்டிலோட படுத்துட்டு இருமிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம முந்தி பார்த்துருக்கோம். இப்போ அதிகமாக அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்ஹேலர் எடுத்துக்கிறதுனால அது அவங்களுக்குமே அது ஒரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இல்லையா டாக்டர்?
0: கண்டிப்பாக.
1: இந்த ஆஸ்துமா ஒரு முற்றிய நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க டாக்டர், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்?
0: சிவியர் ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அதாவது மருந்துகள் போட்டுமே, அதாவது இன்ஹேலர் மருந்து போட்டு மாத்திரைகள் போட்டுமே எனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வராத பட்சத்தில் அப்போ நாங்கள் முத ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து வைத்தியம் பண்ணுறது நல்லது. வீட்டிலேருந்து வைத்தியம் பண்ணுறதை விட மருத்துவர் கவனிப்பில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்றது நல்லது. ஏன்னா அப்போ வந்து இந்த உரியக்கூடிய தன்மை இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ மூச்சு வாங்குதுன்ற பட்சத்தில் அப்போ இன்ஹேலர் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது. அப்போது நாங்கள் பெட்டில் சேர சொல்லி அப்போ வந்து நம்ம நரம்பு மூலமாக இதே மருந்தை கொடுக்குறோம். அப்போது ஒரு சில நாட்கள், ஒரு 2 நாளோ ஒரு 3 நாளோ நம்ம அந்த நரம்பில் மருந்து போடும்போது அந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடும் போது அப்போது மறுபடியும் அவங்களுக்கு அந்த இன்ஹேலர் உரியக்கூடிய ஒரு சக்தி வரும்போது அப்போ வீட்டிலேருந்து நம்ம வைத்தியம் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்ஹேலருக்கு திரும்பி எழுதி கொடுத்துட்டு அதை கரெக்டாக அடுத்து பின்பற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அதே ஆஸ்மாவோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம உணராமல் நம்ம சரியாயிரும் சரியாயிரும் வெறும் மாத்திரையே போடும்போது ஒரு கட்டத்தில் அந்த சுவாச குழாயை செயல்படாமல் போகலாம், முற்றிலும் சுருக்கமடையலாம். அப்போ நம்ம சுவாச குழாய் முற்றிலும் சுருக்கமடையும் போது காற்று உள்ளே போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், காற்று வெளியேறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம உடலில் இருக்கும் அணுக்கள் செயல்படுறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் காற்று தேவை. நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நீங்கள் சுவாசிக்கிற காற்று மூலமாக வருது. நம்ம சுவாசிக்கும் போது காற்று உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு மற்ற உறுப்புகளும் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூச்சடைப்பு ஏற்படும் போது மற்ற உறுப்புகளுக்கு போகிற ஆக்சிஜன் அளவும் கம்மியாகும், மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கம்மியாகலாம், இருதயத்துக்கு போகிற ஆக்சிஜன் கம்மியாகலாம், இதனால் மாரடைப்பு கூட ஏற்படலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர், அதாவது ஒரு முற்றிலுமான ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு இப்படி இருந்தாங்கன்னா அதவே எதையுமே சரியாக கவனிக்காமல் சரியாக போயிடும் அப்படின்னு வீட்டு வைத்தியமாக பார்த்துக்கிட்டு ஒரு மருந்துகள் சரியாக எடுக்கலைன்னா அவங்களோட இறப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இன்ஹேலோட அவசியம் என்ன இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இந்த ஆஸ்துமானால பொதுவாக மாஸ்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்?
0: மாஸ்க் போட்டிங்கன்னா மருத்துவரை பார்க்க வேண்டிய செலவும் இருக்காது, மருந்துகள் வாங்க வேண்டிய செலவும் இருக்காது. அப்போ ஒரு 5 ரூபா மாஸ்கில் வந்து நமக்கு அவ்வளவு பலன் அடையலாம் நான் சொல்வேன். நோயோட தாக்கத்தும் முற்றிலும் இருக்காது. இழப்பு இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து கையில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோனும் பர்ஸும் இருக்கோ அதே போல் உங்கள் முகத்தை சுற்றி உங்கள் மூக்கும் வாயை சுற்றி ஒரு மாஸ்க்கும் கையில் உங்கள் இன்ஹேலர் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மாஸ்க்லே பல வகையான மாஸ்கள் இருக்குது. இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் போன்ற மாஸ்க் இருக்குது, N95 போல் மாஸ்க் இருக்கிறது. அதில் வந்து நான் ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் N95 மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் முக்கியமாக மருத்துவர்கள் எல்லாருமே போட்டது N95 மாஸ்க். அது ஏன்னா அந்த கொரோனா கிருமி உள்ளே சுவாசிக்கக்கூடிய தன்மையை வந்து அதை குறைக்குது. அப்போது நீங்கள் ஒரு கொரோனா கிருமி உள்ளே போக முடியாத ஒரு மாஸ்க் பயன்படுத்தும் போது தூசியும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு முற்றிலும் கம்மி. அப்போ தூசி உள்ளே போகலன்னா உங்களுக்கு நோயிலிருந்து விடுமுறை பெறலாம். நீங்கள்
1: ஒரு சாதாரணமாக விஷயத்தை நம்ம பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். ஆரம்பத்திலே தடுக்கணும் அப்படின்னாலும் இல்லை வரவே கூடாது அப்படின்னு நினச்சாலுமே இந்த முக கவசம் அணிகிறது வந்து ரொம்பவே அவசியமானதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பயந்து போட்ட மாஸ்க்கை வந்து மறுபடியும் நம்ம அதை அலட்சியம் பண்ணுறோம். ஆனால் தூசிகளோ அதை உருவாக்கின கிருமிகளோ இன்னும் நம்மளை விட்டு போச்சா என்னென்னு நமக்கு தெரியாது. நம்ம பொது போக்குவரத்து, நெருக்கமான இடங்கள், நிறைய மக்கள் கூடுற இடங்கள், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்

0: இந்த ஆஸ்மா தினத்தை முன்னிட்டு நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது ரெண்டு முக்கியமான விஷயங்கள்லாம். எங்கே போனாலுமே ஒரு மாஸ்க். மாஸ்க் எதுக்காக போடுறீங்க? வெளியே ஒரு தூசி இருந்தாலோ, காற்று மாசு இருந்தாலோ, வெளியே யாரும் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்களோ, இல்லை ஏதாவது பொருள் எரிபொருள் எரிக்கிறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த ஒரு கெமிக்கலோ இல்லை காற்று மாசோ உள்ளே உங்கள் சுவாச பாதைக்குள்ளே போகலைன்னா அதனால் உங்களுக்கு நுரையீரல் வீக்கம் ஏற்படாமல் இழப்பும் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அதையும் மீறி வரும்போது நம்ம கையில் எப்பயுமே இன்ஹேலரை பயன்படுத்தணும். இன்ஹேலரில் முக்கியமாக ஸ்டீராய்டு மருந்து போதிய அளவில் இருக்கக்கூடிய இன்ஹேலரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஆஸ்மாவோட முதல் வைத்தியம், தூசியை தவிர்க்கிறதை போக வர முதல் வைத்தியம்.
1: இப்போ என்ன மாதிரியான பேஷண்ட்லாம் உங்ககிட்ட வர்றாங்க டாக்டர்?
0: எல்லா தரப்பான பேஷண்ட்டும் நம்ம பார்க்குறோம் தினமும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆரம்ப கட்டத்திலே வராங்க, சில பேர் பார்த்தாங்கன்னா மருந்து எடுத்துகிட்டு கூடிய அந்த நிலமையிலே வராங்க, சில பேர் மருந்தே எடுக்காமல் அந்த முட்டி போன நிலமையிலையும் வராங்க. அப்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான வைத்தியம். முட்டி போன நிலமையில் இருக்கவங்களுக்கு அந்த நோயோட தாக்கத்தில் அடித்து உடனே குறைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும். சில பேர் வந்து செயற்கை காற்று தேவைப்படக்கூடிய நிலைமை அளவுக்கு போவாங்க, நரம்பில் வந்து மருந்து கொடுத்தோ நோயோட தாக்கத்தில் குறைக்கிறோம். நரம்பில் கொடுத்த மருந்து செயல்படலை என்றாலும் அவங்களுக்கு செயற்கை காத்து கொடுத்து அந்த நோயோட தாக்குதலை குறைக்கிற அளவுக்கு நிலைமைகள் கூட போகலாம். சில பேர் இடையில இருக்கிற துறையில் வர பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம போதிய அளவுக்கு மருந்து இருக்கா, இதுக்கு அதிகமாக இன்னும் மருந்து கொடுக்கணுமா, இல்லை மருந்தோட அளவை குறைக்கலாமான்ற ஒரு செட் பேஷண்ட்ஸ் வராங்க. சில பேர் ஆரம்ப கட்ட

0: இதிலே வரும்போது நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஹேலரோ வெறும் மாஸ்க் போட்டாலோ இந்த நோய் வராமலே தடுத்துக்கலான்ற கூட ஒரு செட் பேஷன்ஸ் இருக்காங்க.
1: சைனஸ்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமா டாக்டர்?
0: சைனஸை தூண்டுறது ஒரு முக்கியமான பொருளும் நான் சொன்ன மாதிரி கிருமிகளும் காற்று மாசுகள் தான். சைனஸை தூண்டுற அந்த காற்று மாசு அவங்க நுரையீரலும் போய் சேரும் போது அதுவும் இழப்பில் வந்து சேரலாம்,
1: தொற்றாக மாற வாய்ப்பு இருக்கு.
0: மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உள்ளன.
1: மூக்கு வாய் இதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அப்படின்றதான் இன்றைய நாளில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அடிப்படையான விஷயம். இந்த ஆஸ்துமா விழிப்புணர்வு நாளில் வந்து நேயர்களுக்காக நிறைய தகவல் சொன்னீங்க. அதாவது மாஸ்க் போடுங்க, இன்ஹேல் யூஸ் பண்ணுங்க, அதுதான் இந்த ஆண்டோட கருப்பொருளாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நிகழ்ச்சியில் இதுவரை உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்றார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி அனிருத் குமரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்றார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் வி அனிருத் குமரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே.

நேரம். நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. திரை இசை பாடல்களாக வலம் வர கேட்கலாம் இன்றைய ஸ்நேஹிதியே.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:25.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: நீண்ட காலம் ஒவ்வாவை ஆளுகையினால நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களை ஏற்படும் மாற்றங்களின் விளைவுதான் இழைப்பு நோயான ஆஸ்துமா ஆகும். இந்த ஆஸ்துமா நோய் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் எப்ப வேணாலும் அதோட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். ஆஸ்துமா ஒரு தொற்று நோய் அல்ல. ஆஸ்துமா ஒரு நீண்ட நாள் நுரையீரல் வியாதிகளாக மாறக்கூடிய சுவாச குழாய்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக அமையக்கூடிய ஒரு நோய். ஆஸ்துமாவுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் முதல் தீவிரத்தன் ஆய்வு இதன் அடிப்படையில் அந்த ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் எந்த தன்மையில இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டறிய உதவும். இது ஆஸ்துமாவுக்கான சில சில அறிகுறிகள். இந்த ஆஸ்துமா நோய் வரத்திற்கு பரம்பரையும் ஒரு காரணமா இருக்கு. அதாவது பெற்றோர், அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி, இரத்த சம்பந்தமான உறவுகளில் யாருக்காவது இந்த நோய் இருந்தா அது மற்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. தோல்ல ஒரு ஒவ்வாமை இருக்குன்னா கூட அடுத்து வந்து அவருக்கு அது மூக்குல இருந்து நீர் வழியதாக மாறலாம். சில நேரத்துல வந்து அது ஆஸ்துமா நோயாக மாறலாம். சுற்றுச்சூழல் மாசு எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வாமை தாக்கம் அதிகமா இருந்து அது ஆஸ்துமா நோயாளியாக மாற முடியும்.
0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநர்

0: ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த 3 நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் 100 டாலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய 2 மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480 மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில்

தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி இரவு 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ் மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

நேரம் 12:52 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது சிநேகிதே நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் தேனினும் இனிய கீதமாய் கேட்கலாம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடலாய் முதல் பாடல் கேட்கலாம்.

0: கஷ்டப்படுவேனோ.
1: மனம் நீங்க பாடல்களாய் கேட்டிருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மாறி மத்தியலை பரப்பன்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாட்சுடன்

நேரம் 1:23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி.

போட்டு பதப்படுத்தி பக்குவமாய் ஊற்று உன் கொடிய ஆடை நீ போன் கண்ணம்மா இங்கு கந்தலுடை கட்டுவ.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: உலக ஆஸ்துமா தினம் மே மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 56 நாடுகள்ல இந்த நிகழ்வு 25 வருடங்களாக அனுசரிக்கப்படுகிறது. இது ஏன்னா நாளுக்கு நாள் ஆஸ்துமா நோயாளிகள் உருவாகம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தும் மூலம் இந்த நோய் தாக்கத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உலகம் முழுக்கவும் பாத்தீங்க அப்படின்னா 26 கோடி ஆஸ்துமா நோயாளிகள் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்தியாவில இது சமீப காலமாக ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கிட்டத்தட்ட 10% உலக ஆஸ்துமா நோயாளிகள் இந்தியாவில் இருக்கிறதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதுல இருந்து நம்ம அடுத்த தலைமுறையை காக்க நம்ம வந்து ஆஸ்துமா நோயை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மக்களை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வர முடியும், அதற்கு எப்படி நம்ம முதல் உதவி செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம கண்டறிந்து அந்த கண்டறிந்தலின் அடிப்படையில நம்ம அதுக்கான சிகிச்சையை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியா இதுல இருந்து நம்மளால இந்த நோய் தாக்கத்துல இருந்து வெளிவர முடியும். ஆஸ்துமா ஒரு தீவிரத்தன்மை உடைய நோயாக இருக்கு. அந்த தன்மையில இருந்து நம்மளால எளிதா வெளிவரத்தான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கான பயிற்சிகள் என்ன, அதற்கான சிறப்பு சோதனைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலக ஆஸ்துமா தினத்துல வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்தி அடுத்தவங்களுக்கு இந்த நோயை பத்தி நம்ம சொல்லி நமக்கு அதிகமா இந்த நோய் தாக்கம் இல்லாததற்காக என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம சிறப்பா செஞ்சு இந்த நோய் தாக்கத்துல இருந்து இளைய தலைமுறையை வந்து நம்மளால வேகமா வந்து வெளிக்கொண்டு வர முடியும். நோய் தாக்கத்தின் அடிப்படையில அடுத்தடுத்த நிலைக்கு நோய் போற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நோயின் தீவிரத்தன்மை அடைந்து இந்த நோயிலிருந்து முழுமையாக நம்மளால ரிவர்ஸ் ஆக முடியாம மாறிடும். அப்படியாப்பட்ட நிலை வராம இருக்கிறதுக்கு நோயை வந்து நாம் நன்றாக அறிய வேண்டும். அறிந்து அதற்கு எதை எதெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம சிறப்பா செய்யணும். உலக ஆஸ்துமா தினத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இன்ஹேலர் வகை டெக்னிக் உள்ளிழுப்பான் வகை மருத்துவ சிகிச்சையை எவ்வாறெல்லாம் நம்ம செய்யறோமோ அதை யாரெல்லாம் ரொம்ப தீவிர நிலைக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே கொடுத்து அதுல இருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறது தான் இந்த உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருளாக அமைகிறது.
0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மனம் நீங்க பாடல்களை கேட்டுட்டு இருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இது FM Rainbow 101.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின்வெளி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வசந்தங்காரங்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்று முன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களைகட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார்.

0: உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81st இடத்திலிருந்து தற்போது 38th இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு ஹாண்ட்ரஸ் பெலைஸ் டொமினிகா நாடுகளுக்கு வரும் 8th பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் பிராந்திய அமைதி நிலைத்தன்மை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான 2 தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர் பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மேல் 11:10 அழகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நிறைவேறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான

ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
3: வணக்கம் நேயர்களே, இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது? வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நம்ம சந்திக்கக்கூடிய கல்லூரி மாணவி, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: என் பேர் ஹரிணி.
3: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
4: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா.
3: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
4: இல்ல, நானே தேர்ந்தெடுத்துதான் படிக்கிறேன்.
3: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
4: நான் ஐடி ஃபீல்ட்ல ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
3: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
4: கேப்போம் சார்.
3: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்து விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
4: ஆமா சார், ஏன்னா அது எங்களோட நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கனால நான் கேப்போம் சார்.
3: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
4: ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃபியூச்சர் பிளானாக இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
3: என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
4: எக்கனாமிக் லெவலில் ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும்.
3: சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க?
4: ஆமாம் சார்.
3: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: ஆ, உங்கள் பேர் சொல்லுங்க.
5: ரோஷினி. எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ரொம்ப பிடிக்கும்.
3: எப்படி மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
5: ஆமா, எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
3: சரிங்க, உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
5: ரேடியோல பாட்டு கேட்பேன்.
3: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னா நிறைய ரேடியோல தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருக்கேன்.
3: மிடில் சாங், ஓல்டு சாங்லாம் கேட்பீங்க? உங்க வீட்ல எல்லாரும் ரேடியோ கேட்பாங்களா?
5: இருக்கு, எங்க வீட்ல எப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்கு, அதனால நாங்க இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கோம்.
3: சரி, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
5: டிஆர் பட்டினம்.
3: டிஆர் பட்டினத்துல காரைக்கால் எஃப்எம் எப்படி கேக்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க?
5: எல்லாருமே பொதுவா வீட்டுல வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க.
3: கிராண்ட் ஃபாதர் கேக்குறாங்க, அதே போல அவங்க கேக்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேக்குறீங்க இல்லையா?
5: ஆமா.
3: சரி, ஓகே. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னங்க?
5: நான் என்னோட ஸ்கில் வந்து நிறைய கத்துக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
3: டீச்சிங் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு?
5: இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஆசை.
3: சரி, உங்கள்ட்ட அப்படி என்ன ஸ்கில்ல இருக்கு, நீங்க என்ன ஸ்கில்ல மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
5: எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாலேஜ்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது.
3: சரி, இப்ப அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? வணிகவியல் அப்படின்னா என்னங்க?
5: நினைக்கிறீங்களா? சொல்லிக் கொடுக்க முடியும்.

0: அதுக்கு வந்து எல்லாமே பொதுவானா இருக்கிறதால அது சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, அது மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
0: நான் படிக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
1: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல இனிமே உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க.
0: ஆமா.
1: இப்ப வானொலியில இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்ப நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு. அதனால அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். சோசியல் மீடியானா இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நான்.
1: சரி, ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தருண்.
1: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
1: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
2: செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
1: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
2: ஆமா.
1: சரி, ஓகே. இப்ப விடுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேட்பாங்க.
1: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
2: ஜெயந்தி.
1: அதனால நீங்களும் கேக்குறீங்க?
2: ஆமா.
1: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
2: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
1: சரி, நீங்க இப்ப காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
2: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு.
1: சரி, உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க?
2: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு.
1: பிசினஸ் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு?
2: கண்டிப்பா.
1: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா.
1: அதுக்கு என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? ஏதாவது இவ்வளவு சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சிருக்கீங்களா?
2: அப்படிலாம் இல்ல, ஆனா பிசினஸ் பண்ணணும்.
1: பிசினஸ்னா என்ன பிசினஸ்ங்க?
2: இப்போக்கு எதுவும் பிளான் பண்ணல.
1: ஆனா வந்து நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்புறமே பிசினஸ் குள்ள இறங்கிடுவேன்னு சொல்றீங்க.
2: ஆமா.
1: அதுக்காக தான் நீங்க காமர்ஸ் படிக்கிறீங்களா?
2: ஆமா.
1: சரி, இப்ப இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
2: ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்ப நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோவே பார்த்துலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது, அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
1: லோக்கல் செய்திகள் வந்து நீங்க வானொலியில தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
2: ஆமா. அந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில வந்து இந்த மினி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறைய. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
1: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: சார், என் பேர் விஜயலட்சுமி, நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊர்?
3: நெடுங்காடு சார்.
1: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேப்பீங்களா எப்படிங்க?
3: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அத ரேடியோ ஓடிட்டு இருக்கும். அதுல இருந்து நானும் சில நியூஸ் கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி, அந்த காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்னு போடுவாங்க, தகவல் சுரங்கம். அது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
1: காலை காம்போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டுடைய அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்போ டெய்லி ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா?
3: கேட்போம் சார்.
1: நீங்க கேட்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்ப காலையில ரேடியோல ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
1: சரி, நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
3: வீட்டுல அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்றாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது அப்ராட்ல படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
1: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
3: ஐடி ஃபீல்ட்லயே நான் கோடிங் செக்டர்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
1: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
3: சரி.
1: சரி, ஓகே. இப்ப சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்துல வானொலி வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜியை சொல்லுங்களேன்.
3: வேஸ்டா இந்த சோசியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
1: இப்ப மொபைல்ல பாக்கும்போது எல்லாமே விஷுவலா உங்களுக்கு கிடைச்சிருந்ததால நம்ம வந்து ஒரு கற்பனையா எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதுல வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியா கற்பனை பண்றதுக்கு வானொலிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா? அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அஜய்.
1: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய்,
4: பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு.

0: காமர்ஸ்
1: இல்லை, நான் வீட்டில் சொன்னாங்க நான்
0: வீட்டில்
1: படிக்கிறேன்.
0: சொன்னாங்க. வீட்டில் முக்கியமாக யார் சொல்லி நீங்கள் இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
1: அக்கா
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அக்கா எம்காம் படிச்சுட்டு இருக்கு.
0: சரி, உங்கள் சொந்த ஊர் எதுங்க?
1: எனக்கு பேரளம்.
2: பேரளம்.
0: சரி, நீங்கள் காரைக்கால் எஃப்எம் கேட்பீங்களா? பேரளத்தில் வந்து நம்ம ரேடியோ எப்படி கேட்குறாங்க?
1: எங்கள் வீட்லேயும் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேட்பாங்க.
0: சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு?
1: விளையாடும்.
0: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: கொக்கோ, கிரிக்கெட்.
0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்களை இப்போ சந்திக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: ஆ, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆனந்த் சார்.
2: என்ன படிக்கிறீங்க?
3: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சரி, ஓகே. இப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கீங்க?
3: எனக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
0: ஸ்போர்ட்ஸ்னால் என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
3: ஸ்போர்ட்ஸில் கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன்.
2: சரி.
3: இந்த மாதிரி ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரிலாம் ப்ளே.
0: ஸ்டேட் லெவல் கூட போயிருக்கீங்க.
2: சரி, எத்தனை காம்படிஷன் இது வரைக்கும் போயிருப்பீங்க கபடியில்?
3: காம்படிஷன் ஒரு 50-60 கிட்ட பண்ணியிருப்பேன்.
0: ஒரு 50-60 கபடி போட்டிக்கு போயிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்கீங்களா?
3: தமிழ்நாடு முழுக்க போயிருக்கோம்.
2: சரிங்க.
0: எதுலலாம் வின் பண்ணீங்க?
3: இல்லை, நிறைய வந்து போர்டு மேட்சஸ், கவர்மெண்ட் நடத்துகிற மேட்சஸ் அந்த மாதிரி அஃபிஷியலான மேட்சஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்கோம். பாக்கி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணுற, போர்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆடி நிறைய காம்படிஷன் வின் பண்ணியிருக்கோம்.
0: நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க?
3: நான் பேரளம் தான், பேரளத்துலேருந்து தான் வரேன்.
0: சரி, உங்கள் ஏரியாவில் கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
3: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்ட்டாக விளையாடுற டீம்ஸ். நான் அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைடில் ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாமல் அஃபிஷியல்ஸாக எல்லாரும் கலந்து விளாட்ற, பக்கத்து பக்கத்து ஊர்லேருந்து கலந்து விளாட்ற மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு கோச்சஸ்லாம் இருக்காங்களா?
3: இல்லை, நாங்களாம் பிளான் பண்ணி விளாட்றதா, ஆனால் எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி.
0: சரி, கபடி தவிர வேற என்ன கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ்லாம் போவீங்களா?
3: நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்லாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். 100, 200 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
0: அதில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்களா?
3: நிறைய பண்ணியிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட்லாம் அதில் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்.
0: இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ்லையும் ஈடுபாடோடு இருக்கீங்க, அதே சமயத்தில் விளையாட்டுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இது ரெண்டில் வந்து எது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
3: இல்லை, அப்படி என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆகிட்டு நான் காலேஜஸ்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அதுமாரி நான் டீச் பண்ணுறது, பிளான் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்காக பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. அதேமாரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் தெரியும், ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால் எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுவேன். ரெண்டு விஷயமும் பெட்டராகவே தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ்லாம் இருக்குது. அதனால் நான் ஈஸியாகவே டெவலப் பண்ணி அதை டெல் பண்ணி சொல்லுவேன்.
0: சரி, இப்போ உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
3: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லாக பண்ணுற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ கம்பேர் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் கபடிங்கிறது ஒரு யூனிக்காக ஒரு மைண்டு அந்த மைண்டு, அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸு, அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடியை ஃபிசிக்கலாக மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணால் தான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
0: இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
3: கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய நியூஸஸ், சோஷியல் மீடியா, வீடியோஸ், எல்லார் கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு, ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனால் ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு விஷயம். ஃபோக்கஸாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாகவே யூஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறவங்களை தாண்டி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு, பாட்டி தாத்தா அவங்களாம் இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலேயே நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்கிறப்ப, நாங்கள் உட்காந்து பாட்டி தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸை அவ்வளோவா நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்கள் கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
0: விளையாட்டு சார்ந்த செய்திகள்லாம் வானொலியில் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்களா?
3: ஆ, விளையாட்டுலாம் சம்மந்தமாக கேட்பேன். யூனிக்காக நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்லை எக்ஸாம் டேட் ஏதாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸை தாண்டி ரேடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
0: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டுத் துறையிலே இருக்கீங்க, அதே போல் நிறைய பேர் பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்க வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.
4: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90, இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி, கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:30.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதியம் வேலையில சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சில பேர் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி, கூட வேணுமா ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் போகும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வர காத்துட்டு இருக்கு திரைக்கான.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மிருதன் திரைப்படத்திலிருந்து.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: ஆஸ்துமா நோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நிறைய இருந்தால் கூட இந்த இன்ஹேலர் வகையான ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப வந்து சிறந்தது. அது ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறதுனா அது ரொம்ப எளிதாக நம்ம மருந்துகளை நம்ம நுரையீரல் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது. அதுக்கு அந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணுறதுல அதுக்கு ஒரு ஸ்பேசர்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பேசர் யூஸ் பண்ணி அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் அது மாத்திரைகள் ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், அந்த கேப்சூலை வந்து உள்ளே உரிகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில வகை டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் மூலயமா அந்த இன்ஹேலர் வகை சிகிச்சையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஹேலர் வகை சிகிச்சை ரொம்ப எளிதானது கூட ஏன் நேர்த்தியானதுன்னு சொல்றோம்னா வாயில ஒரு மாத்திரை சாப்பிடுறோம்னா அந்த மாத்திரை நம்ம வயித்துல போயிட்டு ஜீர்ணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரத்தத்துல உறியப்பட்டு அது வந்து நமக்கு சேருது. டைரக்டா அந்த மருந்து நுரையீரலுக்கு போகுது அப்படின்னா அது தேவையில்லாம அது வயிற்றுக்குள்ள போக வேண்டாம், ஈரலுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். அந்த மருந்து நுரையீரலுக்கு டைரக்டா உள்ள போயிட்டு நுரையீரல் பாதைகளை விரிக்க போகுது. இது வந்து ரொம்ப எளிதான ஒரு வகை சிகிச்சை.
0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

0: அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை 10 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் களையநல்லூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி நகரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், துவாக்குடி, தழுதலை, திருத்துறைப்பூண்டி, பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், குடிதாங்கி, வீரகனூர், மேட்டுப்பட்டி, தென்பரநாடு, விருதாச்சலம், செட்டிக்குளம், நத்தம், பத்துக்கண்ணு, குப்பநத்தம், மணம்பூண்டி, சமயபுரம், வேலூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், விழுப்புரம் மாவட்டம் அரசூர், பெரம்பலூர் மாவட்டம் பீகளத்தூர், விருதுநகர், சேத்துப்பட்டு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, வளத்தி, குண்டேரிப்பள்ளம், சிங்கம்புணரி, பல்லடம், கல்லணை, கிருஷ்ணகிரி, கீழ்பெண்ணாத்தூர், செட்டிக்குளம், மாத்தூர், காட்டுமயிலூர், எறையூர், காரியாக்கோவில் அணை, பாடாலூர், குண்டாடம், வாணியம்பாடி, மக்கினம்பட்டி, வேங்கூர், எலந்தக்குட்டை மேடு, பெலாந்துறை, அவலாஞ்சி, ஆலக்கரை எஸ்டேட், உப்பாரணை, நாலுமுக்கு, லால்குடி, திருக்கோவிலூர், ஏழுமலை, வத்தலை அணைக்கட்டு, விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. வானிலை முன்னறிவிப்பு: தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 7ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, ஈரோடு, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வடிவழகி கபிலன்: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர்

தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்கலாம் மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல. அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: இன்ஹேலர் வகை சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்காகவே நம்ம அடிமையாகி போயிடுவோம், அடிக்ஷன் ஆகி போயிடுவோம், இப்படிலாம் நினைப்பாங்க. நிறைய பேருக்கு இதை பத்தி ஒரு தவறான புரிதல் இருக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இன்ஹேலர்ல உள்ள வகை மருந்துகள் மைக்ரோகிராம் அப்படின்ற எண்ணிக்கையில இருக்கு. நீங்க சாப்பிடுற எல்லா மருந்துகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா மில்லிகிராம் அப்படின்றதுல இருக்கும். ஒரு சிரப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது 5 மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 5 ml இவ்வளவு மருந்து இருக்கு. ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சலுக்குள்ள ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டா கூட அது

0: அறுநூத்தி பவர், 500 பவர், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வகை மருந்துகளுக்கும் உள்ளிழுப்பான் வகையான இன்ஹேலர் வகை மருந்துகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1000 மடங்கு பவர் கம்மியானது. ஆனா அது நேர்த்தியா செயல்படுறதுக்கு அது டைரக்டா நுரையீரல் உள்ளுக்கு செலுத்துறதுனால அந்த காற்று பாதைகள்ல போயிட்டு அது எளிதாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால இன்ஹேலர் வகை சிகிச்சை ரொம்ப ரொம்ப சேஃபான வகை சிகிச்சை, பாதுகாப்பு அதுல அதிகமா இருக்கு, பக்க விளைவுகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப உங்களுக்கு கண்ல ஒரு ப்ராப்ளம் வருது, கண்ணில் தானே நீங்க சொட்டு மருந்து போடுறீங்க. நுரையீரல் உள்ளுக்கு உள்ள காற்று பாதைகள்ல ப்ராப்ளம் இருக்கு. மருந்துகள் வந்து கண்டிப்பா அந்த நுரையீரல் பாதைகளுக்கு செல்றது தான் முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஹேலர் சிகிச்சையை நம்ம எளிதாக எடுத்துக்கலாம். இன்ஹேலர் சிகிச்சை எடுக்கிறவங்க ரெண்டு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். சரியான டெக்னிக்ல அவங்க எடுக்கிறாங்களா, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாய் நல்லா கொ
1: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

நேரம் 3:35 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது மெல்ல சிஐ மெல்ல வரும் பாட்டை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

என்றென்றும் இன்னசையுடன் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்க உட்காரங்கி, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. இனி தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம்.

தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை

காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்க விருப்பது ஆட்ட கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
2: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: நேரமலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: முற்றிலும் இலவசம்.

0: வித்தியாசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

பீட்டான சாங்க கேட்டு முடிச்ச நேரம் மாலை 4:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து.

0: நேரமலை 4:29 நேர்களது வரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்று நோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: ஆஸ்துமா நோய் தாக்கம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. வளர்ந்த

0: நாடுகளை கம்பேர் பண்ற நேரத்தில் வளர்ச்சி பெறும் நாடுகளில் வந்து இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறதாக ஆய்வுகள் சொல்றாங்க. உலகம் முழுக்கவும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 26 கோடி மக்கள் வந்து இந்த நோயினால பாதிக்கப்படுறாங்க. சராசரியாக ஆண்டுக்கு 4.5 லட்சம் நோயாளிகள் இந்த வியாதினால இறக்குறாங்க. இது அனைத்துமே நம்மளால தடுக்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு இந்த நோயோட தன்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நோயோட தன்மை என்ன, அதோட வீரியம் எந்த அளவு போகும், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சிட்டு உடனே பக்கத்துல உள்ள ஒரு மருத்துவரை அணுகி இது ஆஸ்மா நோய் தாக்கமா இல்ல அலர்ஜியோட வேறுபாடா அப்படின்றத வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். சோ அதுக்கு சில பரிசோதனைகள் செய்வாங்க. இரத்தத்துல மாதிரி எடுத்து அதுல வந்து சில புரதங்கள்ல வேறுபாடுகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வாமை புரதங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நோய் தொற்று இதுகளும் இருக்கான்னு பார்க்கலாம். சளியை எடுத்து சளியில அது டிபி நோய் கிருமி இல்ல அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து நுரையீரல் செயல்திறன் ஆய்வு சோதனை, பைரோமெட்ரி அப்படின்னு சொல்ற அந்த ஆய்வு. இந்த ஆய்வுல உங்களுக்கு நுரையீரல் உள்ள எவ்வளவு காற்று போகுது, திருப்பி எவ்வளவு வருது, இதை வச்சு உங்க நுரையீரல் பாதைகள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை அசஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஆஸ்மா நிலை எந்த லெவல்ல இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்மாவுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடனே பிளான் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கா அப்படின்றத கண்டறிஞ்சு ஒவ்வாமைக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அது உணவுல இருந்து வருதா, வீட்டுக்கு உள்ள இருந்து வருதா, வீட்டுக்கு வெளியிருந்து வருதா, எதுல இருந்து வருது அப்படின்றத நம்ம கணக்கெடுக்கணும். அதை கணக்கெடுத்து அதை வந்து நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அது பல வியாதிகள்ல நமக்கு அதுல இருந்து நம்மளால வெளிப்பட முடியும். உணவு ஒவ்வாமை இருந்துச்சுன்னா அந்த உணவை ஒவ்வாமையை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி முடிவெடுக்கணும்னு பார்க்கணும்.
1: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

அதிரடியான பாடல்களாய் வளம் வந்துட்டு இருக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சி திரு இசையாய். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் யாதுமாகி திரைப்படத்திலிருந்து.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்போறேன்.
5: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்த

தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஜவான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆட்டக்கலம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. தொடர்வது 5 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக்கே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ்

புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது.

அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான மாலை பொழுதில் அழகழகான பாடல்களாக கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது மனதை மயக்கும் மாலை தென்றல். ஒலிக்கிற்கும் முதல் பாடல்

நேரமலை 5:15 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கின்றோம் நேயர்களே மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு.

நேரமலை 5:25, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தன்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களை, நமது வானொலியில் இன்று இரவு மணி 8:30 இளையோர் உலகம். இதில் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அதில் ஆரோக்கியமான வாழ்வு என்ற தலைப்பில் லேடி டோ கல்லூரி மாணவிகள் உரையாட காத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மின் வாகனம் நாளைய பயணம் என்ற தலைப்பில் உரையாட மாணவி அன்னலட்சுமி மற்றும் மாணவி விஜயஸ்ரீ ஆகியோரும், பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்த்த மாணவர்கள் மதுமிதா, ஹரிஹரன், மோனிஷா மற்றும் சஷ்மிதா ஆகியோரும் காத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நிறைவு பகுதியாக இங்கிலீஷ் ஜோனில் சென்டென்ஸ் பேட்டர்ன் குறித்து வழங்க உள்ளார் உதவி பேராசிரியர் ஜி கலைவாணி அவர்கள். நமது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இன்று இரவு மணி 8:30 இளையோர் உலகம் கேட்டு பயன்பெறலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 5:31:23.

0: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்குகிறார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
1: இம்யூனோதெரப்பி அப்படின்ற ஒரு சிகிச்சை இருக்கு. ஸோ இம்யூனோதெரப்பி சிகிச்சையில எது உங்களுக்கு ஒத்து வராம இருக்கோ அந்த வகையை உங்க உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா செலுத்துற நேரத்தில் உங்க உடம்புல டீசென்சிடைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது மூலியமா அந்த தாக்கங்கள் தீவிரமடையாம பாதுகாத்து அந்த நோயிலிருந்து நம்ம வெளிப்பட முடியும். சில நேரத்துல பாதுகாப்பு முறைகள்ல என்ன இருக்கு அப்படின்னா, தடுப்பூசிகள் இருக்கு. ஃப்ளூ தடுப்பூசி, நிமோனியா வகை தடுப்பூசி இருக்கு. இந்த தடுப்பூசிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற நேரத்துல நோய் தொற்றுகள்னால வரக்கூடிய

ஆஸ்துமா எக்ஸாஸ்பிரேஷன், அதாவது ஆஸ்துமா நோய் தீவிரமடைகிறதுக்கு சில வைரஸ் நோய் தொற்றுகள் காரணமாக அமையும். அவை நம்ம நுரையீரலை பலகீனமா கூட ஆக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த தடுப்பூசிகள் நமக்கு வெகுவாக நமக்கு பயன் தரும். வயதானவர்கள் இல்ல நுரையீரல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தவங்க, இவங்க எல்லாமே இந்த வழிமுறைகளை செய்யணும். நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சை மூலம் அதுக்கான பயிற்சிகளை அவங்க ரெகுலரா செய்யற நேரத்துல நுரையீரல் குறைபாடுகள்ல இருந்து ஆஸ்மா தாக்கம் அதிகமாக தீவிரமடைகிறதுல இருந்து வெகுவாக அவங்களால வெளிப்பட முடியும். நோயாளிகள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத நிர்ணயிக்கிறது அவங்களோட அலர்ஜி டெஸ்ட் பேனல்ல. அதுல நமக்கு தெரியும் அவங்களுக்கு எது ஒத்து வருது எது ஒத்து வரல அப்படின்றத. சில நேரத்துல அவங்கள வந்து ஒரு டைரி மாதிரி ஒன்னு ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதுல அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுற நேரத்துல மூச்சு விட சிரமமோ இல்ல தொடர் இருமலோ இழப்பு மாதிரி வரதோ தீவிரமடையுது அப்படின்றத நோட் பண்ணிட்டே வர சொல்லுவோம். அதை வச்சு அவங்களுக்கு இந்தந்த வகை உணவுகள் ஒத்து வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்குன்னு பார்த்து அதை தான் அலர்ஜி டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு அவங்க அதை தவிர்த்துக்கிட்டு வர நேரத்துல ஆஸ்மா தாக்கம் தீவிரம் அடையாம நம்மளால பார்க்க முடியும். நிறைய நேரத்துல கடல் வகை உணவுகள், மீன்கள், பிரான்ஸ், நண்டு வகை உணவுகள் இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஒவ்வாமை உண்டாக்கும். சில நேரத்துல சில காய்கறிகள் கூட சில பேருக்கு ஒவ்வாமை உண்டாகும். பால் பொருட்கள் நிறைய பேருக்கு, நிறைய குழந்தைகளுக்கே வந்து ஒவ்வாமையை உண்டாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சில நேரத்துல லேட்டெக்ஸ் நம்ம போடுற ஒரு கிளவுஸ் கூட நமக்கு ஒரு ஒவ்வாமையை உண்டாக்கும். அந்த ஒவ்வாமை கூட நமக்கு தீவிரத்தன்மையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற

0: நேரத்தில் கடல் வகை உணவுகள், மீன்கள், பிரான்ஸை, நண்டு வகை உணவுகள், இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஒவ்வாமை உண்டாக்கும். சில நேரத்தில் சில காய்கறிகள் கூட சில பேருக்கு ஒவ்வாமை உண்டாகும். பால் பொருட்கள் நிறைய பேருக்கு, நிறைய குழந்தைகளுக்கே வந்து ஒவ்வாமையை உண்டாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சில நேரத்தில் லேட்டக்ஸ், நம்ம போடுற ஒரு கிளவுஸ் கூட நமக்கு ஒரு ஒவ்வாமையை உண்டாக்கும். அந்த ஒவ்வாமை கூட நமக்கு தீவிரத்தன்மையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், சென்ட், ஸ்ப்ரே, இது எல்லாமே நமக்கு ஒவ்வாமையை உண்டாக்கும். அது வந்து ஆஸ்மா தாக்கத்தை தீவிரமடைய நமக்கு வைக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஒவ்வாமையில இருந்தோ, அலர்ஜி தாக்கத்துல இருந்தோ, ஆஸ்மாவத்துல இருந்தோ வெளிப்பட ஈஸியா வெளியே வர முடியும்.
1: உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்கள் வழங்கினார் ஆஸ்துமா அலர்ஜி மற்றும் தொற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரமலை 5:35 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

நாற்பது நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான அழகழகான அற்புதமான பாடல்கள் வரிசையாக கேட்டு ரசித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு நேரம் மாலை 5:41.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்படையில் கேட்டு இணைந்திருக்கின்றோம் மாலை தன்றல் நிகழ்ச்சியில்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் மணி 5:56 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதமயக்கும் மாலை தென்றல் நிறைவு பெறுகிறது வருகின்ற பாடலோடு. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும்.

0: அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 நாள் முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஆகாஷ்வாணி மதுரையில் அடுத்த சேவை செய்தி. அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பொங்கல் திருவிழா. நாளை 11 நாள் திருவிழா. மாலை 5 அம்மன் ரதத்தில் ஆரோகணித்து திருக்கோவிலை சுற்றி வருதல். இரவு 9 அம்மன் சிம்ம வாகனத்தில் ரத வீதியில் தடம் பார்த்தல். இரவு 9 கொடி இறக்குதல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: The news read by Saira Mujtaba. Political activities have intensified for government formation in West Bengal, Tamil Nadu and Kerala after declaration of assembly poll results. Following the BJP's sweeping victory in the West Bengal assembly elections, preparations are in full swing for the formation of the new government and the oath-taking ceremony in the state. The new cabinet members are likely to be sworn in on the 9th of this month, the birth anniversary of Gurudev Rabindranath Tagore. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah are expected to attend the ceremony. In Tamil Nadu, actor-turned-politician C. Joseph Vijay's Tamaraga Vedari Karagam, or TVK, has emerged as the single largest party in the state, winning 108 seats. Following the party's strong electoral debut, newly elected TVK legislators have formally elected Mr. Vijay as their leader in Legislative Party meeting at the party headquarters in Panayur, near Chennai. Meanwhile, outgoing Chief Minister M.K. Stalin has submitted his resignation to the governor, which has been accepted. In Kerala, the Congress-led UDF is holding informal discussions on the formation of the new government. The BJP has appointed senior party leader and union minister Amit Shah as the central observer for the election of the leader of the Legislative Party in West Bengal. Odisha Chief Minister Mohan Charan Manji has been appointed as the central co-observer in the state. Union Minister J.P. Nadda has been appointed as central observer for the election of the leader of the Legislative Party.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:25.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 ஆகாஷ்வாணி 90, 6:45 அந்தி பூக்கள். இன்று இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சிகளில் திரைகானங்களை கேட்கலாம். 8:30 இளையோர் உலகம் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. இதில் ஆரோக்கியமான வாழ்வு என்ற தலைப்பில் லேடிடோ கல்லூரி மாணவிகள் வழங்கும் உரையாடல் கேட்கலாம். தொடர்ந்து எஸ் வெளிச்சாமி நாடார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் வழங்கும் மின் வாகனம் நாளைய பயணம் உரை வழங்குகிறார் மாணவி அன்னலட்சுமி மற்றும் விஜயஸ்ரீ. தொடர்ந்து பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறை கலந்துரையாடல் வழங்குகிறார் மாணவர் மதுமிதா, ஹரிஹரன், மோனிஷா மற்றும் ஹஸ்மிதா. தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து இங்கிலீஷ் ஜோன் சென்டென்ஸ் பேட்டர்ன் வழங்குகிறார் உதவி பேராசிரியை ஜி கலைவான்.

நீ ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5:49 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: அணி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
5: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார்.

0: இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன

நிறுத்தம் மற்றும் வண்டலூர் புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரிஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி 90.
2: ஆகாஷ்வாணிக்கு வயது 90.
3: யாரு நான் யாரு நீ கேட்டு பாருடா.
2: இசையால் மனம் கவர்ந்து என்றும் என்றென்றும் தோழமையுடன் உடனிருந்து நல்ல சிந்தனைகளை தூண்டும் தகவல்கள் பல தந்து பேரிடர் காலங்களிலும் மக்களின் சிறந்த வழிகாட்டியாய் திகழும் ஆகாஷ்வாணியோடு எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க. போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க, விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேக்குறேன்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 6:45. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்ததாக பூக்கள் விரியும் நேரத்தில் அழகிய பாடல்களால் மனம் கமல காத்திருக்கிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் காக்கா முட்டை திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பாடல் சகா திரைப்படத்திலிருந்து. இனி இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தடம் திரைப்படத்திலிருந்து.

பாட என்ஜி கே திரைப்படத்திலிருந்து. நிறைவான பாடல் கேட்கலாம் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

சூப்பர் பாடல்களாய் வளம் வந்த அந்தி பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடர்வது நாமக்கல் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு பி சந்திரசேகர் 68,124 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் 65,161 வாக்குகளும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி பூமலரும் பெற்றனர். ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 74,808 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு தேர்தல் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். 14,511 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் 57,854 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 21 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு கே ஜி அருண் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டது. இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஆர் எம் டி ஆர் சந்திரசேகர் 51,183 வாக்குகளும், திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் 49,313 வாக்குகளும் பெற்றார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சி எஸ் திலீப் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாமக்கல் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ஸ்ரீதேவி பி எஸ் மோகன் 68,736 வாக்குகளுடன் இரண்டாம் இடமும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி கே பி ராணி 52,808 வாக்குகளும் பெற்றிருந்தார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திருமதி சி விஜயலட்சுமி 81,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் திரு பி தங்கமணி தோல்வியை தழுவினார். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சேகர் 61,349 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு கே எஸ் மூர்த்தியை விட 308 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ்நாடு கால்நடை மற்றும் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவற்றின் சார்பில் உலக கால்நடைகள் மருத்துவ தினம் 2026 முன்னிட்டு நாமக்கல் கால்நடைகள் சிகிச்சை வளாகத்தில் செல்லப்பிராணிகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை அன்று உலக கால்நடை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது.

0: இந்த ஆண்டு கருப்பொருளாக கால்நடை மருத்துவர்கள், உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது. இந்த முகாமில் நாய்கள், பூனைகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய பிராணிகளுக்கு இலவசமாக வெறிநோய் தடுப்பூசிகள் போடப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சிகிச்சைகள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் கதிர்வேல் வரவேற்றார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் எம் செல்வராஜு தலைமை வகித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. 4621 பேர் தேர்வு எழுதினர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவர் படிப்புக்கான MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமை கடந்த 3ஆம் தேதி நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் இத்தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்த 4471 மாணவ மாணவிகளுக்கு மாவட்டம் முழுவதும் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், வளையப்பட்டி, கார்குடல்பட்டி, செல்லப்பம்பட்டி, நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் உட்பட 11 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தேசிய தேர்வு முகமையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி காலை 11 மணி முதல் 1:30 வரை தேர்வு கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 2 மணிக்கு தேர்வு தொடங்கி மாலை 5:20 வரை நடைபெற்றது. ஜேடர்பாளையம் பகுதியில் காவேரி ஆற்றில் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து பிரியும் ராஜவாய்க்காலில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பரமத்திவேலூர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை 500 மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் வினோத்குமார் மற்றும் வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார் அலுவலர்களிடம் எடுத்துரைத்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீர்வளத்துறை சார்பில் கடந்த 1ஆம் தேதி ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் நீண்ட நாள் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கிடைக்காத விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராஜவாய்க்கால் நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்ட வாழை, வெற்றிலை, நெல், கரும்பு, கோரை உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 16,000 ஏக்கர் நிலங்கள் இந்த நீரால் பயனடைவதாகவும், தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இனிமேல் எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்படக்கூடாது என்றும் தண்ணீர் திறந்து வைத்த அரசுக்கும் அலுவலர்களுக்கும் விவசாயிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்திச்செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான

ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும், 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது.
பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான

புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பிகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமத் ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திக்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 7:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்க இருக்கின்றோம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேரம் 7:37 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற மொழிக்கிற்கும் அடுத்த பாடல்

பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 7:49:50 நொடிகள். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்

நேரம் 7:55 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலகில் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வரும் பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.

0: சில நொடிகளை தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர்

தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க

தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் இரவு 8:06.

வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நான் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறீங்க. குழந்தைகளோட ஃபேவரட் சாங்காய் விளம்பர காத்துட்டு இருக்கு திரை கானங்களாய் இன்றைய பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து.

என்ஜாய் பண்ண பாடல் பட்டாளம் திரைப்படத்துல இருந்து. அடுத்ததா எந்த படத்திலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டிருக்கீங்க திரை கானங்களை பட்டம் பூச்சிகள். நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கும் நிறைவான பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து.
1: Let's go!

0: திரை கானங்களாய் வளர்ந்த பட்டாம்பூச்சிகள் இனிதே நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இளையோர் உலகம்.

நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கலாம். இன்றைய இளையர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம மூன்று பகுதிகளாக பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பல்வேறு தலைப்புகள்ல தெரிஞ்சுக்க இருக்காங்க. அப்படி என்னென்ன தெரிஞ்சுக்க இருக்கோம்னா, முதல் பகுதியா கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய பல்சுவை நிகழ்ச்சியில ஆரோக்கியமான வாழ்வு, மின்வாகனம், நாளைய பயணம், பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறைன்னு பல்வேறு தலைப்புகள்ல உரை, கலந்துரையாடல் என பல்சுவை நிகழ்ச்சியா வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள், மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம் இங்கிலீஷ் ஜோன். வாங்க நேயர்களே, இளையர் உலகம் நிகழ்ச்சியை உற்சாகமா ஆரம்பிக்கலாம்.

0: இளையர் உலகம் நிகழ்ச்சியில முதல் பகுதியா நாம கேட்க போறோங்க கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக ஆரோக்கியமான வாழ்வு என்ற தலைப்புல லேடி டோ கல்லூரி மாணவிகள் வழங்கும் உரையாடல் தாங்க கேட்க போறோம். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: என்னப்பா ஜோ, இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. நைட்டு சரியா தூங்கலையா?
2: ஆமா ஆஷா, நேத்து நைட் லேட்டா பீஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேனா வயிறு ஒரு மாதிரியா இருந்துச்சு, தூக்கமே வரல.
3: இதான் உங்ககிட்ட இருக்க தப்பு ஜோ. நைட் நேரத்துல இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேனா உடம்பு எப்படி ஏத்துக்கும்? கொஞ்சம் ஆரோக்கியமா சாப்பிட்டு பழகே. நான் இப்போ சிப்ஸ் சாப்பிடறத நிறுத்திட்டு அதுக்கு பதிலா பாதாம், முந்திரி, நிலக்கடலை, அப்புறம் வேக வச்ச சுண்டல் இந்த மாதிரிதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன்.
4: ஆமாஞ்சோ, நம்ம முன்னோர்கள் உணவை மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க. நான் இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துறேன். அப்புறம் காலையில டிஃபனுக்கு வாரத்துல 3 நாள் கம்பு கேழ்வரகு கஞ்சி தான் குடிக்கிறேன். இயற்கை உணவை உண்மையான ஆற்றல்னு இப்போதான் உணர்றேன். நிஜமாவே நல்ல மாற்றம் தெரியுது.
5: நீ சொன்னது 100க்கு 100 உண்மை அமுதா. நான் மதியம் சாப்பிடுறப்ப கண்டிப்பா கீரை வகை இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். அப்புறம் நார்ச்சத்து அதிகமா இருக்கிற புடலங்கா பீக்கங்கா சேர்த்துக்கிறேன். அதோட டெய்லி காலைல அரை மணி நேரம் வாக்கிங் போறேன். அந்த நாள் ஃபுல்லா செம்ம எனர்ஜெட்டிக்

0: சூப்பரா இருக்கு.
1: சூப்பர் காவியா, நான் கூட யோகா கிளாஸ் சேரலாம் இருக்கேன். அப்புறம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் மஞ்சள் கலந்த பால், அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, அதனால எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருச்சு, ஸ்கின்னும் கூட நல்லா க்ளோ ஆகுது.
2: நீங்க சொல்றத பார்த்தா நான் மட்டும் தான் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு தோணுது. இனிமே நானும் வெளியே சாப்பிடறத குறைச்சிட்டு அம்மா செய்யற சத்தான வீட்டு சாப்பாட்டுக்கும் நிறைய பழங்களுக்கும் மாற போறேன்.
3: கண்டிப்பா ஜோ, நிறைய தண்ணி குடி, அப்புறம் போன் பாக்குறத குறைச்சிட்டு சீக்கிரம் தூங்க பழகு, அதுவே பெரிய மாற்றம் தரும்.
4: அவ்வளவுதான், நாம அஞ்சு பேரும் சேர்ந்து ஹெல்தியா இருக்க ஒரு ஹெல்தி சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? சின்ன மாற்றம் தான், ஆனா பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம்.
0: ஆரம்பிச்சுட்டா போச்சு.
5: ஆரோக்கியமான வாழ்க்கைன்றது ஒரு நாள்லயோ ஒரு வேளை உணவுலயோ இல்ல, நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள்ல தான் இருக்கு. சத்தான இயற்கையான உணவு, சரியான நிம்மதியான தூக்கம், அப்புறம் ஹார்ட் ஒர்க், இது மூணு இருந்தா மட்டுமே நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழ முடியும்.
1: ஆரோக்கியமான உணவை மருந்தாக உண்ணாவிட்டால் பின் ஒரு நாள் மருந்தையே உணவாக உண்ண வேண்டியிருக்கும்.
2: சத்தான உணவு நோக்கி எங்க பயணம் சூப்பரா ஆரம்பிச்சாச்சு. நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க மக்களே?
6: தொடர்ந்து இளையோர் உலகம் நிகழ்ச்சியில எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர், மின்வாகனம், நாளைய பயணம் மற்றும் பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறை என்ற தலைப்புகள்ல நமக்கு பல்வேறு தகவல்களை வழங்க காத்துட்டு இருக்காங்க. முதல்ல மின்வாகனம், நாளைய பயணம் அப்படிங்கிற தலைப்புல இரண்டு மாணவிகள் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
7: வணக்கம், என்னுடைய பெயர் அன்னலட்சுமி. இன்றைய தொழில்நுட்ப உலகில மின்வாகனங்களோட தேவைகள் அதிகமாக இருக்கு. சுற்றுச்சூழலோட பாதுகாப்பும் எரிபொருளோட சேமிப்பும் மிக முக்கியமானதாக இருக்கு. பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருளோட அதிகமான பயன்பாடு காற்று மாசுபாட்டை உருவாக்குது. அதற்கான ஒரு சிறந்த தீர்வு தான் மின்வாகனங்கள். மின்வாகனங்கள் என்பது மின்சாரத்தை ஆற்றலாக கொண்டு இயங்கும் வாகனங்கள் ஆகும். இது பெட்ரோல் அல்லது டீசல் பயன்படுத்தாது. இவை மின்கலன் மூலம் மின்சாரம் சேமித்து மின் மோட்டார் உதவியால் சக்கரங்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் புகை வெளியீடு இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு குறையும். மின்வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நன்றி.
8: வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா 1830களில் ராபர்ட் ஆண்டர்சன் மின்சாரத்தில் இயங்குற ஒரு ஆரம்ப வாகனமா தான் செஞ்சாங்க. இன்னைக்கு மின்வாகன உபயோகம் வளர்ந்திருக்கு. இன்றைய உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அது போல தொழில்நுட்ப வளர்ச்சியும் மிக பெருசு. குறிப்பா போக்குவரத்து துறையில வளர்ந்து வரும் மின்வாகனம். மின்வாகனம் நாளைய பயணம். புகையில்லா பயணம் தான் பூமிக்கு பாதுகாப்பு. இன்றைய மின்வாகனம் நாளைய சுத்தமான உலகம். மாற்றம் ஒன்றை மாறாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் டீசல் பெட்ரோல் பதில மின்வாகனம் யூஸ் பண்றோம். நம்ம அரசும் மின்வாகனத்தை யூஸ் பண்ண அதிக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. மின்வாகனமும் முக்கியமான மாசில்லா சூழல், குறைந்த செலவு, வள சேமிப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான முக்கிய பங்காக இருக்குது. பாரதியார் காலத்திலே தொழில்நுட்பம் தான் இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி என்று அவரது கவிதைகளில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்றைய உலகத்தில் மின்வாகனம் ஒரு முக்கியமாக பயணமாக இருக்கிறது. மாசில்லா பயணம் தான் இயற்கைக்கான நன்றி செலுத்தும் வழி. புகையிலா சாலை, பசுமையான நாளை. மின்வாகனங்கள் நாளை பயணம் என்பதில் உண்மையிலேயே நம்ம எதிர்காலத்தை ஒளிர் செய்யும். மனிதர்களுக்கு புதிய பாதையும் சுற்றுச்சூழலை காக்கும் பொறுப்புணர்வையும் நமக்கு தருது. அதனாலதான் மின்வாகனம் நாளைய பயணம் என்று சொல்லி முடிவுபடுத்துறேன். நன்றி.
6: பாரம்பரியம் பேசும் இளைய தலைமுறை. ஆமாங்க, பாரம்பரியத்தை பத்தி பேசுறதுக்காக இன்றைய தலைமுறையினரான மாணவர் எம் மதுமிதா, எஸ் ஹரிஹரன், எம் மோனிஷா மற்றும் எஸ் எம் சஸ்மிதா ஆகியோர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம்.
9: பாரம்பரியம்னு சொல்றது பழைய பழக்கங்கள் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறை கடத்தப்படுற நம்மளோட அடையாளம். சரி, பாரம்பரியம் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் மாடர்னா இருக்காங்க, டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல நாங்க எங்களோட பாரம்பரியத்தையும் புதிய வடிவில் தான் வெளிப்படுத்துறோம். புதிய வடிவு அப்படின்னா எல்லாரும் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்றோம். அப்படின்னு சொல்றப்போ நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோம் தான் ஹரி நான் சொல்லுவேன்.
10: பாரம்பரியம் அப்படின்னு சொல்றது இப்ப வந்து ட்ரெண்டா மாறிச்சு. பண்டிகைன்னா ஒரு போட்டோ, பாரம்பரிய
9: முன்னாடி சாப்பிடாம யாராவது இருக்கீங்களா? இருந்தா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க.
10: நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும்னு சொல்ற மது, ஆனா நம்ம இன்னும் பாரம்பரிய உணவுகளை தேடிதான் சாப்பிடுறோம். தமிழ்ல பேசுவோம், நாட்டுப்புற கலைகள் எல்லாம் மீட்டெடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு எல்லாம் இன்னும் கடைபிடிக்கிறோம். இப்ப இருக்கிற நிறைய குழந்தைங்க சிலம்பம், கபடின்னு நிறைய பாரம்பரிய விளையாட்டுகளும் கத்துக்கிறாங்க, அதை மீட்டெடுக்கவும் செய்யாமல.
9: பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கிறோம்னு

0: சொல்றீங்க. ஆனா அந்த கலைகள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையோ இரு முறையோ வர திருவிழாக்களை மட்டும்தானே இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த கலைகள் பங்கிருக்கிறதான்றத எங்களோட கேள்வியே. அது மட்டும் இல்லாம தமிழ்ல பேசுறோம்னு சொல்றீங்க, இங்க எத்தனை பேர் தூய தமிழ்ல பேசுறீங்க?
1: ஆங்கிலம் பேசுறோம், இதெல்லாம் உண்மைதான் மோனிஷா, அதை நான் ஏத்துக்கிறேன், நான் மறுக்கல. ஆனா அதுக்காக நாங்க தமிழை மறந்துட்டோம்னு அர்த்தம் இல்லைல்ல. தமிழ்ல பேசுறோம், கவிதை எழுதுறோம். இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல வாழணும்னா பிற மொழிகளும் தெரிஞ்சிருக்கணும்ல மோனிஷா.
2: பாரம்பரியத்தை நாங்க மறக்கலன்னு சொல்றோம், ஆனா நம்மள எத்தனை பேர் பாரம்பரிய உணவு, பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடிக்கிறோம்? பாரம்பரிய உணவுகளான கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி போன்றவெல்லாம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்?
0: ஆனா உழவர் அங்காடியில பாரம்பரிய விவசாய பொருட்கள் தானே விற்பனை செய்யறாங்க. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் பயன்படுத்தாம இயற்கையான முறையில தானே விவசாயம் பண்றாங்க. நீங்க சொல்றது அந்த பாரம்பரிய உணவுகள் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்க இளைஞர்கள் நிறைய பேரு பாரம்பரிய உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தானே அதுல அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க.
3: இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பாரம்பரியம் நம் வேர்போல், நவீனம் நம் வளர்ச்சி, இரண்டும் சேர்ந்தால்தான் நல்ல சமூகம் உருவாகும். நல்ல பாரம்பரியத்தை கடைபிடிப்போம், தேவையில்லாததை மாற்றுவோம், அதுவே சிறந்த இளைய தலைமுறை. நன்றி.

இனி இளையவர்களும் நிகழ்ச்சியில் இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். பொதுத்துறையைச் சேர்ந்த பவர் கிரிட் மின்சார நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல், சிவில், சர்வே, ஹச்ஆர், நிதி உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 660 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் தமிழகத்தில் அடங்கிய தென்மண்டலத்தில் 81 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க டிப்ளமோ, பிபிஏ, சிஏ இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 11/5/2026 18 வயது முதல் 27 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை உள்ளது. இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் May 11/2026. இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய powergrid.in என்ற இணையதள முகவரி அணுகலாம். பொது

மதுரையைச் சேர்ந்த பரோடா வங்கியில் விளையாட்டு வீரர்களுக்கான காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பிரிவில் விளையாட்டு வாரியாக கிரிக்கெட் வீரர்களுக்கு 9 இடங்களுக்கும், கபடி வீரர்களுக்கு 11 இடங்களுக்கும், கால்பந்து வீரர்களுக்கு 8 இடங்களுக்கும், டேபிள் டென்னிஸ் வீரர்களுக்கு 2 இடங்களுக்கும் என மொத்தம் 30 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். கூடுதல் தகுதியாக சர்வதேச அல்லது தேசிய அல்லது மாநில அல்லது பல்கலை அளவில் சான்றிதழ் வச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 12/5/2025 20 வயது முதல் 28 வயது வரையுள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹850 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் May 12, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய bankofbaroda.bank.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்திய நாணய அச்சகத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன், சூப்பர்வைசர், ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் 534 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ இதில் ஏதேனும் ஒரு படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 19/5/2026 குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 வயது முதல் 25 வயது வரையுள்ள இளைஞர்கள் மற்றும் குறிப்பிட்ட வேலைகளுக்கு 18 வயது முதல் 30 வயது வரையுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான பணியிடமாக மும்பை, நாசிக், கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா ஆகிய இடங்கள் உள்ளன. இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் தட்டச்சு தேர்வு நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை உள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் May 19, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய cnpnahik.spmcil.com என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களும் வெற்றி பெற வாழ்த்துகள்.

0: இணையிலும் நிகழ்ச்சியில் மூன்றாம் பகுதியாக மற்றும் நிறைவு பகுதியாக கேட்கலாம் இங்கிலீஷ் ஜோன். இன்றைய இங்கிலீஷ் ஜோன் பகுதியில் சென்டென்ஸ் பேட்டர்ன் குறித்து தகவல்கள் வழங்க வராங்க உதவி பேராசிரியர் ஜி கலைவாணி அவர்கள்.
1: வணக்கம் இளைஞர்களே. சென்டென்ஸ் பேட்டர்ன், சோ தமிழ்ல இது வந்து வாக்கிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன?

என்றத சொல்லிடுறேன். இப்ப ஒவ்வொரு வாக்கியம் உருவாகிறதுக்கு நாம வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்ற காரணிகள்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எலிமெண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலி தேர் ஆர் ஃபைவ் எலிமெண்ட்ஸ். அந்த ஐந்து காரணிகள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வாக்கியத்தையே வந்து உருவாக்குது. அந்த ஐந்து காரணிகள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். இந்த ஃபைவ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் வந்து ஒரு சிம்பிள் அல்லது ஒரு குறியீடாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் சப்ஜெக்ட் யூ யூஸ் எஸ், எஸ் அப்படின்ற முதல் எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்புக்கு வந்து வி யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்டுக்கு ஓ யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்டுக்கு சி, தென் அட்ஜெக்ட் அப்படின்றதுக்கு ஏ யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஸோ எதை பற்றி அல்ல யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா இதில் நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ராஜை பற்றி பேசுகிறேன். அப்போ ராஜ் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ ஹூம் வி ஆர் டாக்கிங் அபவுட். அல்லது பொருளை பற்றி கூட நம்ம பேசலாம், ஒரு இடத்தை பற்றி கூட நம்ம பேசலாம். ஆர் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் தி சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். செகண்ட் ஒன் இஸ் வெர்ப். ஸோ வெர்ப் அப்படின்றது நாம் செய்யக்கூடிய செயல்களை சொல்லக்கூடியது. ஸோ இட் டினோட்ஸ் ஆக்ஷன். ஸோ வெர்ப்லே வந்து ரெண்டு ஃபார்ம் வந்து நம்ம சொல்லுவோம். ஒன்று மெயின் வெர்ப் அல்லது வந்து ஆக்சிலரி வெர்ப். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்தவரை வெர்ப் அப்படின்னாலே அது ஆக்சிலரி வெர்பாகவும் இருக்கலாம் அல்லது மெயின் வெர்பாகவும் வந்து இருக்கலாம். ஸோ வாட் இஸ் ஏ ஆக்சிலரி வெர்ப்? ஆக்சிலரி வெர்ப்க்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் வெர்ப் அப்படின்றது தனித்து இயங்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு செயலும் உள்ளது, அதற்கான அர்த்தமும் வந்து இருக்குது. அதே மாதிரி வாக் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஒரு செயல், ஒரு அர்த்தம். அப்போது எந்த ஒரு சொல் வந்து ஒரு செயலும் அதற்கான அர்த்தமும் வந்து குறிப்பிடுதோ அதை நாம் வந்து வேர்ப், எஸ்பெஷலி மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வரக்கூடியது ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டாக்டர். இங்கே ஆம் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்ப் நாம் எதாவது இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு மெயின் வெர்ப் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சிலரி வெர்பும் மெயின் வெர்பும் எப்பயும் சேர்ந்து வராது. எந்த ஒரு சூழலில் மட்டும் வரும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்றது ஒரு செயலானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஸ்பீக்கிங். அப்போ ஐ ஆம் ஸ்பீக்கிங் அந்த செயலானது அப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆம் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப், ஸ்பீக்கிங் அப்படின்றது மெயின் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இது ரெண்டும் இணைந்து வர்றது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெர்ப் அப்படின்னு மொத்தமாகவே எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன் வந்து முக்கியமானது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டே வந்து இரண்டு விதமாக வந்து நம்ம சொல்லுவோம். ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு நபரை குறிக்கக்கூடியதாகவும் வந்து இருக்கலாம். அப்போ ஆங்கிலத்தில் வந்து சொன்னோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா அந்த சென்டென்ஸில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கேள்விகள் வந்து கேட்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வாட் அப்படின்ற ஒரு கேள்வி, அல்லது வந்து ஹூம் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியில் ஏதேனும் ஒருதற்காக வந்து பதில் அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ஆன் ஆப்பிள். அப்போ நம்மளுடைய கேள்வியானது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் டு யூ ஈட். ஸோ அதற்கான பதில் அங்கே என்ன? ஆன் ஆப்பிள். ஸோ ஆன் ஆப்பிள் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் தட் சென்டென்ஸ். சென்டென்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கலாம். ஒரு சில சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்பொழுது தான் சென்டென்ஸ் பேட்டர்னில் அதை என்னவா சொல்லுவோம் அப்படின்னா ஐஓ டிஓ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தேர் வில் பி அன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் as well as a direct object in that sentence. So I'll give you an example for this. I presented my friend a pen.
அப்ப யாருக்கு நான் இங்க பேனா கொடுத்துருக்கேன்?

0: என்னுடைய தோழனுக்கு. ஸோ என்னுடைய கேள்வின, ஹூம் டிட் ஐ ப்ரெசன்ட் அ பென், ஐ ப்ரெசன்டட் அ பென் டு மை ஃப்ரெண்ட். அதுதான் அங்கே வந்து பதில். ஸோ வாட் டிட் யூ ப்ரெசன்ட்? ஐ ப்ரெசன்டட் அ பென். அப்போ இந்த வாக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கு. அதாவது ஒரு பொருளையும் குறிக்குது, ஒரு நபரையும் வந்து குறிக்குது. ஸோ ஒரு சில வாக்கியங்களில் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதில் நாம் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா பொருளை உணர்த்துறது என்ன, அடுத்தது வந்து மனிதர்களை உணர்த்தக்கூடியதாக வரக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது நாலாவது எலமெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடியது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் முழுமை அடைவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு சொல், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எங்கே நாம் உபயோகிப்போம் அப்படின்னு பார்த்தா ஆக்சிலரி வெர்ப் மட்டும் வரக்கூடிய இடங்கள்ல, அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது மட்டும் வரக்கூடிய இடத்தில் வரக்கூடிய அடுத்ததாக வரக்கூடிய சொல் ஒரு காம்ப்ளிமெண்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டீச்சர். அப்போ இங்க டீச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை வரப்போற காரணத்தினால தான் அந்த வாக்கியமே முழுமை அடைஞ்சிருக்கு. இப்ப டீச்சர் அப்படின்ற வார்த்தை அங்க இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமை அடையல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆம் அ டீச்சர், இங்க டீச்சர் அப்படின்ற வார்த்தை இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கம்ப்ளீட் அ சென்டென்ஸ். அதனால் இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தே பிகேம் அப்படின்றதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நமக்கு ஒரு வெர்ப் இருக்கு, ஆனா அடுத்து இருக்கக்கூடியது தே பிகேம் அப்படின்றது முழுமை பெறவே இல்லை அந்த வாக்கியம். அப்ப நமக்கு அங்க ஒரு வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை வந்தாதான் அங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாக்கியம் ஆகுனது வந்து முழுமை அடையுது. அப்ப அந்த வாக்கியம் முழுமை அடையறதுக்கு நம்ம உபயோகித்த அந்த வேர்ட் என்ன அப்படின்னா friends. So they became friends. So இங்க நம்ம யூஸ் பண்ண வார்த்தை friends அப்படின்றது ஒரு compliment. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது adjunct. இந்த adjunct அப்படின்னா என்ன? இந்த adjunct adverb ஆவும் இருக்கலாம் அல்லது adjective ஆவும் வந்து இருக்கலாம். இப்போ இந்த adverb இல்ல adjunct இல்லாமல் கூட அங்க வரக்கூடிய ஒரு sentence வந்து ஒரு முழுமை பெற்றிருக்கும், ஒரு முழுமையான அர்த்தத்தையும் வந்து நமக்கு கொடுக்கும். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. இப்போ இங்க இந்த எஸ்டர்டே அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாலே ஐ மெட் மை ஃப்ரெண்ட் முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த வாக்கியத்திற்கான ஒரு கூடுதல் தகவல், எப்பொழுது அல்லது எங்கே எப்படி, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்வர்ப் இட் ஆன்சர்ஸ் த க்வெஸ்டின் வென், வை, ஹவு, ஹவு ஆஃபன், இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையாக வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே எஸ்டர்டே அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னாலும் அந்த வாக்கியம் முழுமை அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு கூடுதல் தகவலுக்காக நான் எப்பொழுது என் தோழியை சந்தித்தேன் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல், எஸ்டர்டே. அப்போ எஸ்டர்டே அப்படின்றது அட்ஜங்க்ட். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன் அ சென்டென்ஸ். இப்போ நம்ம ஐந்து எலமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
1: இன்றைய இளையோர்களும் நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோங்க. இனி இத்துடன் இன்றைய இளையோர்களும் நிகழ்ச்சி நிறைவடைய இனி மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு இளையோர்களும் நிகழ்ச்சியில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் இரவு 9:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இந்த ஒரு 45 நிமிடங்கள் இனிமையான பாடல்களாக கேட்க இருக்கின்றோம் திரைகானம் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 திரைகானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 9:20 ஒளிக்கிறக்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, நமது வானொலியில் நாளை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. இந்நிகழ்ச்சியில் காலை பொழுதில் இனிமையான தகவல்கள் வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை மணி 6:20 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து சத்துமிகு தானியங்கள் மற்றும் தானிய பயிர்களில் விதை பரிசோதனை தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்து விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுஜாதா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை மணி 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நமது வானொலியில் நேர்களே, நாளை காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:20 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் அனைத்தையும் கேட்டு பயன்பெற்று காலை பொழுதை இனிமையாக துவங்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. திரைகாலம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் 9:36.

நேரமிரவு 9:40 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 திரைகாணம் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம் நேர்களை ஒலிக்கிறக்கும் அடுத்த பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:54 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. திருகானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறக்கும் அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி.

நேரம் இரவு 10:11 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இது மனதை வருடும் பட்டுச்சிறகு. ஒலிக்கிருக்கும் அடுத்த பாடல்

மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேரம் இரவு 10:15 நொடிகளில் இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டேய் மச்சான், என்னடா பண்ணுவ? அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கடா.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ரசித்து கொண்டிருப்பது பட்டுச்சிறகு.

10:39:30 ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.

ரசித்து கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் சரியாக 10:50.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் பட்டுச்சிறகு. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும்.
1: இசைக்கூறல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேர்கள் கேட்க இருப்பது நாளை நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே விக்னேஸ்வரி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் சத்துமிகு தானியங்கள் மற்றும் தானிய பயிர்களின் விதை பரிசோதனை தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்து விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுஜாதா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சினேஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் உபகை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சினேஞ்சலாக, காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவக்ஷல பெருமாள் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. நாளை காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல், 8:02 திரைகானம், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 10:02 திரைகானம், முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் திரை இசை, நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி கேட்கலாம், 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், நாளை 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி, படைப்பு உதகமண்டல வானொலி நிலையம், 2:30 திரைகானம், 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். நாளை பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, மாலை 4:02 ஆட்டக்களத்தில் திரை இசை, மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், நாளை மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். நாளை மாலை 6:45 அந்திப்பூக்கள், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள் நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தியறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகளில் திரை இசை, 8:30 திரைகானம் கேட்கலாம், 8:45 இன்றைய பாரதம், உழவர் உற்பத்தியாளர் குழு மற்றும் பணிகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர் குழு நிறுவன தலைவர் காரியாபட்டி விவசாயி பி நாகையா அவர்கள் தரும் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 திரைகானம், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 5:50 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நேரம் சரியாக 11:04:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அது

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:11. நான்கு நொடிகள். இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இது இரவோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் தேனும் பாலும்.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:22 எட்டு நொடிகளில் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ.

0: பாடல் ஒலித்து சென்ற நேரம் 11:25:14. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும்.
1: பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போ.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:30 இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 தேனும் பாலும்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 இது தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலாக 11:34 பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேரம் சரியாக 11:40 ரசித்து கொண்டிருப்பது தேனும் பாலும் நிகழ்ச்சி. இதோ பாடல்.
1: அன்பே அமுதே.

என்றும் என்றென்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. 11:43 11:00 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல்

11:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ ஒலிக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:54.

அருஜோதியான இறைவன் செய்த பின்ன வேலை பாசவலை பாசவலை அருஜோதியான.

கொஞ்சம் ஒரு குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, கம்பி தமயம் ஒன்று சேர்ந்து வாழ்வதாலே. கம்பி தமயம் ஒன்று

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இசைத்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். நேரம் சரியாக 11:59 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி நள்ளிரவு 12 முதல் மணி காலை 5:50 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: நேரம் 12 மணி, இனி 5 மணி வரை கேட்கலாம் இடைவிடாத அருமையான பாடல்களை. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

0: கழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவத் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி. மங்களநாதம்.
2: நேரம் 5 மணி. இணைந்திருக்கிறோம் அருள்மணிமாலையின் மங்களநாதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஆர். ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஈகுவார்பாளையம் வி. கணபதி அவர்கள் தவில். முதலாவதாக டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா இயற்றிய பிறையணியும் பெருமான், ஆதித்தாளம் ஹம்சத்வனி ராகத்தில்.

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயண தீர்த்தரங்கம் இயற்றிய நாராயணாய நமோ கண்டச்சாப்பு தாளம் மத்தியம வராளி ராகத்தில்

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயேத்வம் எனும் முத்துசுவாமி தீட்சதரின் கிருதி கேட்கலாம். ஆதி தாளத்தில் தரங்கணி ராகத்தில்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் குமரகுருபர அருணகிரிநாதரின் திருப்புகழ் மிஸ்ர சாப்பு தாளம் த்விஜாவந்தி தாளம் மிஸ்ர சாப்பு ராகத்தில்.

நேரம் 5:31. மங்களநாதம் நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை. ஈகுவார் பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். இனி தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ குருவாயு பெரசா சுப்பிரபாதம்.